நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 22 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் சித்திரை மாதம் 29 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: தவம் செய்வோரின் தூய தவ முயற்சிகள் அனைத்தையும் அற நெறி பிறழாத இல்வாழ்க்கையும் கொண்டிருக்கிறது. குறள் எண் 48 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்காயில் வாழ்க்கை நோர்பாரின் நோன்மை உடைத்து.
0: தவம் செய்வோரின் தூய தவ முயற்சிகள் அனைத்தையும் அற நெறி பிறழாத இல்வாழ்க்கையும் கொண்டிருக்கிறது. குறள் எண் 48 அதிகாரம் இல்வாழ்க்கை.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக 6:02. நேர்கள் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். இன்று 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். இன்று 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சி, 7:45 இன்றைய தினம் சர்வதேச செவிலியர் தினம் பற்றி கேட்க இருக்கிறோம். 8:02 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இன்று 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு தனிமை வாழ்வில் அவசியமா. 10:02 மனம் விரும்புதே நேயர்கள் தங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:00 வெளிச்சம் நிகழ்ச்சியில் பல்நாக்ருச்சி பற்றி கேட்க இருக்கிறோம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்னேகிதிய நிகழ்ச்சியில் தரணி மற்றும் தாரகைகள் சர்வதேச செவிலியர் தினம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், உயர்நிலை பள்ளி கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம் பற்றி கேட்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் முள்ளிக்கீரையின் மருத்துவ குணங்கள், தொடர்ந்து கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தவிர்க்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ் கபூர் அவர்கள். 2:15 மணித்திரநாடு நிகழ்ச்சியில் இன்று டெல்லி லோட்டஸ் டெம்பிள் பற்றி கேட்க இருக்கிறீங்க. பிற்பகல் 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 வானவில், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7:00 துறை இசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோப்,

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களே, உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாய் அமைய வாழ்த்துக்கள்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பணக்கப்போக்கள் நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 6:21. ஒருவர் தன் மனதை வயப்படுத்தி வைக்கும் பொழுது அவர் மனதில் மகிழ்ச்சியுடன் நிலையான அறிவை பெறுகிறார்.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி.

நேரம் சரியாக காலை 6:30. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் ஒருவர் அதிகம் சாதிக்கலாம்.

0: நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 6:35. நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல், இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பங்குனி, சித்திரை, வைகாசி மாதங்களில் பெய்யும் மழை கோடை மழையாகும். கோடை காலத்தில் நிலத்தின் மேல்மட்ட மண் அதிக வெப்பமடைகிறது. இந்த வெப்பம் கீழ்ப்பகுதிக்கு செல்லும் போது நிலத்தடி நீர் ஆவியாகி வெளியேறிவிடும். எனவே கோடைக்காலங்களில் பெய்யும் மழை நீரானது பூமிக்குள் செல்ல வழி ஏற்படுத்தி நிலத்தில் சேமிக்க கோடை உழவு மிகவும் அவசியமானதாகும். கோடை உழவு செய்யும் போது உண்டாகும் அதிக காற்றோட்டத்தினால் மண்ணிலுள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளின் எளிய நஞ்சுகள் சிதைக்கப்படுகிறது. மேலும் காற்று மண்டலத்தில் உள்ள நைட்ரஜன் மழை நீருடன் சேர்ந்து மண்ணிற்குள் செல்வதால் மண்ணின் அங்ககச்சத்து அதிகரிக்கும். இந்த உழவு செய்யாத கெட்டியான நிலத்தில் விழும் மழை நீரானது மண் அரிப்பை ஏற்படுத்தி வேகமாக நிலத்தில் உருண்டோடி வீணாகிறது. பெரும்பாலும் மானாவாரி நிலங்களில் மண் கடினமானதாக இருக்கும். உழவு செய்யும் போது மண் இறுக்கம் குறைந்து வளம் பெருகும். காற்றோட்டம் அதிகரித்து நீர் ஊடுருவி நிலத்திற்குள் செல்கிறது. அறுவடை செய்யப்பட்ட அடித்தால் வேர் மடக்கி உழப்படுவதால் சத்து அதிகரித்து நன்மை செய்யும் உயிரினங்களின் செயல்பாடுகள் அதிகரிக்கிறது. களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. தீமை செய்யும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டு பறவைகளுக்கு உணவாகிறது. ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையில் கோடை உழவு செய்வது மிகவும் முக்கியமானதாகும். இதனால் நிலத்தடியிலுள்ள கூட்டுப்புழுக்கள் மற்றும் இதர பூச்சிகளின் முட்டைகள் மேற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டு சூரிய வெப்பத்தின் காரணமாக அழிந்துவிடும். மக்காச்சோளத்தில் படைப்புழு தாக்குதலை கட்டுப்படுத்த கோடை உழவு மிகவும் சிறந்தது. புழுக்கள், அந்துப்பூச்சிகள் மற்றும் மூன்றாம் கட்ட படைப்புழுக்கள் மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டு பறவைகளுக்கு உணவாகிறது. பயிர் சாகுபடி செய்யும் வயலை தரிசாக சுமார் 2 முதல் 3 மாதம் விடுவதனால் வயலில் உள்ள நூற்புழுக்கள் இறை செடியின்றி பயிரை தாக்கக்கூடிய வீரியத்தை இழக்கின்றன அல்லது இறக்கின்றன. இம்முறை மூலம் காய்கறி பயிர்களை தாக்கக்கூடிய வேர்முடிச்சு நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். மரவள்ளியில் மாவுப்பூச்சி தாக்குதலின் அறிகுறிகளாவன இலைகள் மஞ்சளாகும், வளர்ச்சி குறையும், கரும்பூஞ்சை வளர்ந்து ஒளிச்சேர்க்கை குறையும். அனகைரோஸ்லோபெசி என்ற ஒட்டுண்ணி பூச்சி மாவுப்பூச்சியை கட்டுப்படுத்த மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அதிக வெப்பநிலையும் குறைந்த ஈரப்பதமும் மாவுப்பூச்சி பரவுவதற்கான காரணங்களாகும். மாவுப்பூச்சிகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட தாவரங்களை அகற்றி எரிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட செடிகளை விதைப்பிற்கு பயன்படுத்தக்கூடாது. செடிகளை நச்சு மருந்தில் 15 நிமிடம் நனைத்து நடவு செய்யவும். வேப்பெண்ணை சார்ந்த மருந்துகளை பயன்படுத்தவும். தேவையெனில் டயோமிதாக்சம் 25% WG மற்றும் இமிட்ராக்ளோபிரிட் 17.8% SL பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம்.
0: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
0: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
0: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சு

0: வந்தாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
1: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
2: நெல் அதிகபட்ச விலையாக 2,650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
0: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
3: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
2: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மிதமான காற்றாக கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 34% முதல் 82% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ்.
0: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 36 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 38 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்சமாக 35 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம்

0: தொழில் படிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதென்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேளா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேளாவால் என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க, இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனியை செலக்ட் ஆயிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சேன்னா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோரப் பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2 வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:55.
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் காலநிலை மாற்றமும் காலநிலை மாற்றம் சார்ந்து ஏற்படுகின்ற விளைவுகளும் மக்கள் தொகை நெருக்கமும் மக்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் பெரிய அளவில் தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன. வருங்கால இளைஞர்கள் இந்த பாதிப்பை உணர்ந்து எதிர்காலத்தில் அத்தகைய காலநிலை மாற்றம் நடைபெறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். நாம் வாழும் உலகில் நம்மை சுற்றியிருக்கும் அனைத்தும் மண், நீர், காற்று, மரங்கள், உயிரினங்கள், மனிதர்கள் இவை அனைத்தும் சேர்ந்துதான் சுற்றுச்சூழலாகும். இந்த சுற்றுச்சூழல் தான் மனித வாழ்க்கையின் அடிப்படையாகவும் விளங்குகிறது. காலநிலை மாற்றம் என்பது புவியின் வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றின் தன்மை போன்றவற்றில் நீண்ட காலமாக ஏற்படும் மாற்றங்களாகும். இதன் விளைவுகளாக பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பு, மழைப்பொழிவு முறைகளில் மாற்றுதல், கடுமையான வானிலை நிகழ்வுகள், பனிக்கட்டிகள் உருகுதல், கடல் மட்டம் உயர்வு, வேளாண்மை, உயிரினங்கள் மற்றும் மனித ஆரோக்கியம் பாதிப்பு போன்ற பல வகையான நிகழ்வுகள் ஏற்பட்டு வருகின்றன. மனிதர்களின் தினசரி செயல்பாடுகள் காரணமாக கிரீன் ஹவுஸ் கேசஸ் எனப்படும் பசுமை இல்ல வாயுக்கள் அதிக அளவில் வளிமண்டலத்தில் வெளியேறுகின்றன. இதையே நாம் கார்பன் ஃபுட் பிரிண்ட் என்று அழைக்கிறோம். உதாரணமாக தொழிற்சாலைகள் மின்சாரம் அதிகமாக பயன்படுத்துதல் மூலமாகவும், உணவு உற்பத்தி தொழில்முறைகள் மூலமாகவும், அதிக அளவில் பிளாஸ்டிக் பயன்பாடு மூலமாகவும் இவை அனைத்தும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றன. நமது வாழ்க்கை முறையில் சிறிய சிறிய மாற்றங்கள் மூலமாக காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு நமது பங்களிப்பினை நம்மால் அளிக்க முடியும். உதாரணமாக மின்சார பயன்பாடு பற்றி பார்க்கும் பொழுது பகலில் இயற்கை ஒளியை பயன்படுத்தலாம், பயன்படுத்தாத மின்சாதனங்களை முழுமையாக அணைக்கலாம். இவ்வாறு மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் கார்பன் வெளியேற்றத்தை நம் வீட்டிலிருந்தே குறைக்க முடியும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை பற்றி பார்க்கும் பொழுது அதிக அளவில் தினந்தோறும் நாம் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி வருகின்றோம். இந்திய சுற்றுச்சூழலுக்கு ஒரு முக்கிய மற்றும் பெரிய பாதிப்பாக திகழ்வது பிளாஸ்டிக் பயன்பாடு. பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கு ஒரு மிகுந்த ஆபத்தாக உள்ளது. இது எளிதாக மட்காத ஒரு பொருளாகவும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. பிளாஸ்டிக் பயன்பாட்டினை நம்மால் முழுமையாக தடுக்க முடியாவிட்டாலும் கூட பிளாஸ்டிக் பயன்பாடுகளை நமது அன்றாட வாழ்வில் நம்மால் குறைத்து கொள்ள முடியும். பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலுக்கு பதிலாக ஸ்டீல் அல்லது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்களை பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தாமல் துணிப்பைகள் அல்லது மஞ்சப்பைகளை பயன்படுத்தலாம். ஒருமுறை பயன்படுத்தப்படும் கப்புகள் மற்றும் ஸ்ட்ராக்களை நம்மால் தடுக்க முடியும். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய உணவு பெட்டிகளை பயன்படுத்துவதன் மூலம் பிளாஸ்டிக் பெட்டிகளை நம்மால் குறைக்க முடியும். பிளாஸ்டிக் பயன்பாட்டில் முக்கிய தாரக மந்திரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரெஃப்யூஸ், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்ற வார்த்தைகளைத்தான். முதலில் புதிய வகை பிளாஸ்டிக்களுக்கு நாம் நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கினை தினசரி வாழ்க்கையில் குறைத்து கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே பயன்படுத்திய பிளாஸ்டிக்கினை மறுசுழற்சியும் செய்து கொள்ளலாம். NSS தன்னார்வலர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவதன் மூலம் மக்கள் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பது பற்றியும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் தெரிந்து கொள்வார்கள். சுற்றுச்சூழல் மாற்றத்தின் தலைவர்களாக நீங்கள்தான் இருக்கிறீர்கள். வருங்கால சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது உங்கள் கையில்தான். எனவே காலநிலை மாற்றம் என்பது அரசு மட்டுமே தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல, அது நமது தினசரி வாழ்க்கை முறையால் உருவாகக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆகையால் இன்று நாம் தேர்வு செய்யும் வாழ்க்கை முறையில்தான் பூமியின் எதிர்காலம் இருக்கிறது.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் துளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். நீங்கள் நினச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கட்டும் அப்படிங்கிறதோட வாழ்த்துக்களோட நிகழ்ச்சிக்கு பெயரலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க இருக்கிறோம் தமிழே அமுதே.

0: திரும்பும் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே,
1: அமுதே.
2: தமிழே அமுதேல இன்னைக்கு பெண் பார் புலவர்கள் பத்தி தான் கேட்க இருக்கிறோம். பெண் பார் புலவர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சங்க கால தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றிய பெண் கவிஞர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் என தொடங்கும் ஔவையாரின் பாடல்கள் முதல் காதலும் வீரமும் செறிந்த சங்க பாடல்கள் வரை இவர்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது ஈடு இணையற்றது. சங்க காலத்தில் சுமார் 45 மேற்பட்ட பெண் பார் புலவர்கள் வாழ்ந்ததாக நமக்கு குறிப்புகள் சொல்லுது. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடியினார், ஆதிமந்தியார், பொன்முடியார் இவங்கெல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்கவர். இந்த பெண் பார் புலவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா சமூக நிலை. சங்க காலத்துல பெண்கள் கல்வியில சிறந்து விளங்கியதோடு சமூகத்தில் சமமான மதிப்பை பெற்றிருந்தார்கள் என்பதற்கு இந்த பெண் பார் புறவர்களே சான்று. அவர்கள் அரண்மனைகள் முதல் சாதாரண குடில்கள் வரை அனைத்து இடங்களிலும் மதிக்கப்பட்டார்கள். அறிவுரை கூறும் ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. ஔவையார் போன்ற புலவர்கள் மன்னர்களுக்கே அறிவுரை கூறும் துணிச்சல் மிக்கவர்களாக இருந்தார்கள். அதியமானுக்கும் தொண்டைமானுக்கும் இடையே போர் வராமல் தடுத்த ஔவையாரின் தூது அவரது அரசியல் அறிவையும் சமாதான போக்கையும் காட்டுகிறது. அடுத்ததாக வாழ்வியல் உண்மைகள், அதாவது இவர்களின் பாடல்கள் பார்க்கும்போது வெறும் கற்பனையாக மட்டும் இருக்காது, அன்றைய மக்களின் வாழ்க்கை முறை, பண்பாடு மற்றும் உணர்வுகளை பிரதிபலித்தது. குறிப்பாக காதலின் பிரிவையும் போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்த மகனை கண்டு பெருமிதம் கொள்ளும் தாயின் வீரத்தையும் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறாங்க. அது மட்டுமா, இயற்கையை இவங்களை விட அழகா வருணையா காட்ட முடியாது. வெள்ளி வீதியார் போன்ற புலவர்கள் இயற்கையோடு இணைந்த மனித உணர்வுகளை தத்ரூபமாக படம் பிடித்து காட்டியிருப்பாங்க. தமிழ் மொழி இன்றும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணம் பெண் பார் புலவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அவர்கள் வெறும் கவிஞர்களாக மட்டும் இல்லாம அறத்தை வளர்ப்பவர்களாகவும் சமூகத்தை சீர்திருத்துபவர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்களே. அவர்களின் படைப்புகள் இன்றும் பெண்களுக்கு ஊக்கமளிக்கும் மற்றும் ஒளி விளக்காக திகழ்கிறது.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம். பர்ணி நிகழ்ச்சி அனிருத் ஸ்ருதிகா பாடின பாடல், அனிருத் இசையில் பா விஜய் அவர்கள் எழுதின பாடல் கேட்டோம். இந்தியன் 2 திரைப்படத்தில் இருந்து. நேர்களை, இப்போ நம்ம சந்தை நிலவரம் கேட்க போகிறோம். ஒவ்வொரு காய்கறிகளும் ஒவ்வொரு கிலோவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்கலாம். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, தக்காளி 35 ரூபாயில் இருக்குது, கத்திரிக்காய் 35, வெண்டைக்காய் 26, புடலங்காய் 35, சுரைக்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், தடியங்காய்

12, அவரைக்காய் 115, கொத்தவரங்காய் 20, பாகற்காய் பெரியது 50 ரூபாயில் இருக்குது, சிறியது 45 ரூபாயில் இருக்குது, பச்சை மிளகாய் 28, முருங்கைக்காய் 24, பெரிய வெங்காயம் 25, சின்ன வெங்காயம் 66, காராமணி 36, கோவைக்காய் 45, தேங்காய் பெரியது 50 ரூபாயில் இருக்குது, வாழைக்காய் 30 ரூபாய், வாழைப்பூ 15 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 25 ரூபாய், கீரை வகைகள் 15 ரூபாயில் இருக்குது, மல்லி இலை 76, புதினா 46, கறிவேப்பிலை 36, வெள்ளரி காய் 12 ரூபாயில் இருக்கு, இஞ்சி 130 ரூபாயில் இருக்கு, மாங்காய் 20 ரூபாய், நார்த்தங்காய் 30 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், உருளைக்கிழங்கு 24 ரூபாய், கேரட் 48 ரூபாய், ரிங் பீன்ஸ் 125, சவுச்சவ் 40 ரூபாயில் இருக்கு, முட்டைகோஸ் 32, பீட்ரூட் 64, காலிஃபிளவர் 46, குடமிளகாய் 40 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 75, வெள்ளை பூண்டு 200 ரூபாயில் இருக்கு, பட்டர் பீன்ஸ் 80 ரூபாய், சோயாபீன்ஸ் 160 ரூபாய், பச்சை பட்டாணி 160 ரூபாய், சேம்பு 50 ரூபாய், சேனைக்கிழங்கு 30 ரூபாய், சீனி கிழங்கு 30 ரூபாயில் இருக்கு, கருணை கிழங்கு 100 ரூபாயில் இருக்கு, பனங்கிழங்கு 60 ரூபாயில் இருக்கு, சிறுகிழங்கு 60 ரூபாயில இருக்கு. பழவகைகள் பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பழம் 100 ரூபாயில இருக்கு, ஏலக்கி 90, மட்டி 80 ரூபாயில இருக்கு, நேந்திரம் பழம் 50 ரூபாய், கற்பூரவள்ளி 60 ரூபாய், கோழிக்கூடு 60 ரூபாய், நாட்டு வாழைப்பழம் 60 ரூபாயில இருக்கு, பச்சை வாழைப்பழம் 60 ரூபாயில இருக்கு, எலுமிச்சை 110 ரூபாயில் இருக்கு, ஆப்பிள் 240, அண்ணாச்சி பழம் 70 ரூபாய், மாதுளை பழம் 240 ரூபாய், கொய்யா பழத்தில் சிவப்பு கொய்யா பழம் 80 ரூபாயில் இருக்கு, வெள்ளை கொய்யா பழம் 60 ரூபாய், சப்போட்டா 60 ரூபாய், பப்பாளி பழம் 40 ரூபாய், நெல்லிக்காய் 85, திராட்சை 120, சாத்துக்குடி 100 ரூபாயில் இருக்கு, கிர்ணி பழம் 50 ரூபாய், சீதாப்பழம் 100 ரூபாய், கமலா ஆரஞ்சு 120 ரூபாயில் இருக்கு, தர்பூசணி 30 ரூபாய், மாம்பழம் 80 ரூபாயில் இருக்கு. இதான் இன்னைக்குள்ள சந்தை நிலவரம். காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: சைமாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 ஆண்டுக்கு பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28

நிலையங்களில் மேம்பாட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவ வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 7:25. நேயர்கள், இப்போ கேட்க இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி 90 சிறப்பு தொகுப்பு. இந்தியாவில் ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அங்கமாக ஒழித்து கொண்டு இருக்கு. அந்த வகையில் இப்போது ஆகாஷ்வாணி 90 வெற்றிகரமாக காலெடுத்து வைக்குது. இந்த தருணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேயர்களும் அவங்களுக்கும் வானொலிக்கும் இருக்கக்கூடிய அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க இருக்காங்க. வானொலியும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேயர்களும் அவங்களுக்கும் வானொலிக்கும் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க இருக்காங்க இந்த ஆகாஷ்வாணி 90 சிறப்பு தொகுப்பில். அந்த வகையில் இன்று வீரவண்ணல்லூர் கருணாநிதி அவர்கள் அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: திருநெல்வேலி மாவட்டம் வீரவண்ணல்லூர் அக்கரகர்த்தி. அதாவது வானொலி கிட்டத்தட்ட நான் 3 படிக்கிறது வானொலி கட்டிட்டேன்.
1: சரி,
2: அந்த வானொலி நிகழ்ச்சி மூலமா இன்னைக்கு நான் வந்து நிறைய உறவுகளை தேடி வச்சிருக்கேன். அதே மாதிரி நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நல்ல பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்குமா. நம்ம நான் சின்ன பிள்ளைகள் படிக்க சொல்ல 5 படிக்க சொல்ல அந்த சிறுவர் பூங்கான்னு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு 12 அதில் கேட்கும் பாருங்க, அந்த சிறுவர்கள் வந்து ஒவ்வொரு பாடல் கவிதைகள் படிக்க சொல்ல அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த நிகழ்ச்சி இருக்கு. நான் அந்த நிகழ்ச்சி பாராட்டம் முதல்ல கடிதம் எழுத
1: ஆரம்பிச்சேன்.
2: அந்த கடிதம் எழுத எனக்கு தூண்டிச்சு அப்படியே வானொலி அதிகமாக கேட்டு நேர் விருப்ப கடிதம் அதிகமாக எழுதுவேன். அப்புறம் வந்து நம்ம மூத்த அறிவிப்பாளர்கள்லாம் எனக்கு நண்பராக இப்போ கூட இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்த வானொலி உறவுதான் ஒரு நல்ல ஒரு நல்ல உறவு பாலம்.
1: சரி,
2: அதே மாதிரி நம்ம இப்ப அலோ எஃப்எம் நம்ம நெல்லை ரெயின்போ எஃப்எம்ல காலையில நிகழ்ச்சி கொடுக்காங்க பாருங்க. நம்ம சுற்றுச்சூழல் அந்த நிகழ்ச்சி வந்து நல்ல பயனுள்ளதா இருக்கு. நம்ம ஏரி குளங்கள் ஆறுகளை பாதுகாக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கு. அந்த விழிப்புணர்வு வந்து எல்லா நேர்களும் அந்த வானொலி நேர்கள் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வு பண்ணணும். அது மாதிரி எல்லாரும் வானொலி கேட்கணும். பொதுமக்கள் அனைவரும் வானொலி கேட்டாங்கன்னா நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கு. நலந்தான நிகழ்ச்சி நம்ம ரெயின்போல 1 இருக்கு பாருங்க. மருத்துவமனைக்கு போக வேண்டாம், அந்த மாதிரி மருத்துவ குறிப்பு கொடுக்காங்க, அருமையா கொடுக்காங்க. அந்த நிகழ்ச்சி அருமை எல்லாரும் கேட்டாங்கன்னா நம்ம வந்து நம்மளே வைத்தியம் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம வானொலி ஆலோசனை மருத்துவ ஆலோசனை நம்ம நலந்தான நிகழ்ச்சி அருமையா இருக்கு. அப்புறம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த நேர்களை அன்பா பேசுவாங்க அறிவிப்பாளர்களா எல்லாம். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொலைபேசி நிகழ்ச்சி அருமையா இருக்கிறது. அதே மாதிரி உழவர் நிகழ்ச்சியும் உழவர் அந்த செய்திகளும் எனக்கு நல்ல பயனா இருக்குமா. எங்க வீட்டுல நான் வந்து நிறைய இயற்கை உணவுகள் வந்து வச்சிருக்கேன், மூலிகை செடிகள் எல்லாம் வச்சிருக்கேன், தென்னையும் வச்சிருக்கேன். அந்த தென்னை பயணிகளை வந்து என்னென்ன என்னை கூட நான் அந்த வீட்டுலதான் வேலை பார்க்கணும். அந்த தென்னை வீட்டு தோட்டத்தை தென்னையில இருக்குன்றிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டு நம்ம அப்புறம் வந்து பேசலான்னு நிகழ்ச்சி
1: கேட்டுருக்கேன்.
2: அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வந்து இந்த வானொலி மூலமா எனக்கு கிடைத்த அனைத்து மாவட்டத்திலயும் உறவுகள் இருக்காங்க.
1: என்னன்னா
2: அந்த இப்ப நான் என்ன உறவுக்காரர் கூட திருச்சிக்கு போறோம்னா கூட நம்மள போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா வானொலி உறவு என்னைய வந்து அந்த திருச்சி ஜங்ஷன் பஸ் எல்லாம் வந்து என்னை வரவேற்பு. மதுரைக்கெல்லாம் போனோம்னா மதுரை உள்ள நேர்கள் ஒவ்வொருத்தரும் நம்மள அவ்வளவு வானொலி நேர்கள் வந்து அன்பா வரவேற்பாங்க. சென்னையிலே அப்படி இருக்காங்க மேடம். சென்னையில மூத்த நேர்கள் எனக்கு மூத்த நேர்கள் வந்து சென்னையில பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரிட்டையர்டு பணி நிறைவு பெற்ற அரசு பணி நிறைவு பெற்ற நேர்கள் தான்.
1: சரி,
2: அவங்கலாம் நல்ல ஒரு அன்பா பண்பா இருப்பாங்க மேடம்.
1: ஓகே, நிகழ்ச்சிகள் நிறைய உங்களுக்கு
2: உறவு பாலம் கொடுத்துருக்கு.
1: சரி, நிகழ்ச்சிகள் நிறைய உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. மேலும் உறவுகள் நண்பர்களும் உங்களுக்கு வானொலி மூலமா கிடைச்சிருக்கு இல்லையா? நன்றி உங்களோட அனுபவங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டதுக்கு. நேர்களை இதுவரைக்கும் கேட்டீங்க வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு. நேரம் சரியாக காலை 7:30. பாடல் வந்துட்டே இருக்கு RRR திரைப்படத்திலிருந்து.

நேர்களை இதுங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்படை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்குறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேரம் சரியாக 7:35 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு தகவல்.

நேர்களை, இதுங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேரம் சரியாக 7:35 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான ஒரு தகவல் தான். உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு, மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான தரமான கல்வி இப்பொழுது அருகிலே இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் கேட்க இருக்கிறோம். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் பார்த்தீங்கன்னா 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருது. அதில் வந்து யார் யார் எவ்வளவு பள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்க திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 அரசு நிறுவனம் அப்படின்னு செயல்பட்டு கொண்டிருக்கு. இந்த பள்ளிகளில் வந்து தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பாக தங்கும் இடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்குது. இப்போ வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் வந்து இயங்கிட்டே இருக்குது. இப்போ 2026-27 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போது நடந்துட்டுருக்கு. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க. அரசு சிறப்பு பள்ளிகளில் நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையின் எதிர்காலம் பாதுகாப்பாக உருவாக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை நீங்கள் வந்து, வேறு எதுவும் உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னா கேட்டு தெளிவு பெறலாம். இப்போ நிறைய ஊர்களில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் குறிப்பாக வந்து இப்போ இந்த செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு சிறப்பு பள்ளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி, தஞ்சாவூர், விருதுநகர், ஈரோடு, சேலம், காஞ்சிபுரம், நீலகிரி, புதுக்கோட்டை, செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் கடலூர், இந்த ஊர்களில் இருக்குது. பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு சிறப்பு பள்ளிகள் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா, தஞ்சாவூர், திருச்சி, சேலம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி. கடுமையான இயக்கத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு சிறப்பு பள்ளி பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு நிறுவனம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு இருக்குது. உங்கள் வீட்டில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யாரும் இருந்தாலும் இந்த தகவலை கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க. நிகழ்ச்சியில் இப்போ டூட் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். சாய் அபயங்கர் இசையில சாய் அபயங்கரும் தீப்தியும் பாடின பாடல். நேரம் சரியாக 7:38 ஆயிட்டு இருக்கு.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் வர்ணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்போ இன்றைய தினம் தான் கேட்க இருக்கிறோம். இன்று ஒரு சிறப்பான தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது, சர்வதேச செவிலியர் தினம், வேர்ல்ட் நர்ஸ் டே. ஒவ்வொரு ஆண்டும் மே 12 பார்த்தீங்கன்னா நவீன செவிலியர் முறையின் முன்னோடியான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சர்வதேச செவிலியர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. மருத்துவ உலகின் முதுகெலும்பாக திகழும் செவிலியர்களின் தன்னலமற்ற சேவையை போற்றுவதே இந்த தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி தேதிகள் வந்து அனுசரிக்கப்படும் பொழுது அந்தந்த வருடத்திற்கான கருப்பொருள் அப்படின்னு ஒன்று வந்து சொல்லுவாங்க. இந்த வருடத்திற்கான 2026 என்ன கருப்பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், அதிகாரம் பெற்ற செவிலியர்கள் உயிர்களை காப்பார்கள், அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர், என்பவர்ட் நர்சஸ் சேவ்ஸ் லைஃப் அப்படிங்கிற கருப்பொருளை கொண்டு தான் இந்த தினம் இந்த வருஷம் கொண்டாடப்படுகிறது. 2026 செவிலியர் தினம் வந்து வெறும் கொண்டாட்டமாக மட்டும் இல்லாமல் செவிலியர்களுக்கான அதிகாரம் அளித்தலை வலியுறுத்துகிறது. இப்போ மருத்துவத்துறையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களுக்கு ஏற்ப செவிலியர்களுக்கும் போதிய ஊதியம், பாதுகாப்பான பணி சூழல் மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்க வேண்டியதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு இது நினைவூர்த்துகிறது. செவிலியர்களுக்கு முறையான தொடர் கல்வியும் தலைமைத்துவ பயிற்சியும் அளிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர்கள் நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்க முடியும். ஒரு செவிலியர் அதிகாரம் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுகாதார அமைப்பும் வலுவடையும். மருத்துவமனைகளில் செவிலியர்களின் எண்ணிக்கை உயர்வது மற்றும் அவர்களின் மன நலனில் அக்கறை கொள்வது அப்படிங்கிறது 2026 இலக்குகளில் ஒன்றாக இருக்கு. மருத்துவர்களின் வழிகாட்டுதலோடு நோயாளிகளை இரவு பகலாக கவனித்து கொள்ளும் செவிலியர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களின் உழைப்பிற்கு மதிப்பளித்தும் அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதும் நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். செவிலியர்கள் அன்பின் சின்னங்கள் மட்டுமல்ல, அவர்கள் அறிவிலும் கருணையிலும் இணைந்த மருத்துவ போராளிகள் அப்படின்னு தான் சொல்லணும். செவிலியர் சேவை மனித நேயத்தின் மேன்மை என்பதை உணர்ந்து அவர்களை போற்றுவோம். நிகழ்ச்சியில் அமரன் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன் பாடியிருக்காங்க. கார்த்திக் நீதா பாடலை எழுதியிருக்காங்க. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். நேரம் சரியாக 7:45.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இன்று ஒரு தகவல்,
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1

இன்றைய குறுஞ்செய்தி. இதை சரியாக எடுத்து வை. இந்த பக்கம் இந்த மரக்கன்றை உள்ளே தள்ளி வை. என்ன வேலை செய்கிறாய்? இப்படி அந்த மரக்கன்றை கொடு. அதை இப்படி நட வேண்டும்.

0: மந்திரியாரே, எப்போது முதல் சமூக சேவை ஆரம்பித்தீர்?
1: காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: காலை வணக்கம் மந்திரியாரே.
1: மன்னா, எதை வைத்து நான் சமூக சேவை தொடங்கி இருப்பதாக கூறுகிறீர்கள்?
0: மந்திரியாரே, நீர் இப்போது நடும் இந்த மரக்கன்று வளர்ந்து பின்னர் பெரிய மரமாகி பலருக்கும் எதிர்காலத்தில் நிழல் தரப்போகிறது. அப்படி என்றால் நீர் செய்வது சமூக சேவை தானே?
1: ஓஹோ, நான் நடுவது வேப்ப மரக்கன்று என்று நினைத்து தாங்கள் அப்படி கணித்திருக்கிறீர்கள்.
0: ஆம், நீர் நடுவது வேப்ப மரக்கன்று தானே?
1: நான் நட்டுக் கொண்டிருப்பது நொச்சி மரம். இது ஒரு குறுமரம்.
0: என்ன, நொச்சி மரமா? ஆடு மாடு கூட இது அண்டாது என்று கூறுவார்கள். அது எதற்கு மந்திரியாரே? அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை.
1: என்னமன்னா தாங்கள் இப்படி கூறிவிட்டீர்கள்? நொச்சியை பற்றி தங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா?
0: ஒருவேளை அதில் விஷயம் ஏதும் இருக்குமோ? தெரிந்தது மாதிரி சொல்லி வைத்த. படித்திருக்கிறேன், தெரியும், ஆனால் இப்போது மறந்து விட்டது. நீர் அதை எனக்கு நினைவுபடுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது?
1: மன்னர், அப்படி வருகிறீர்கள். மன்னா, இந்த நொச்சியை வீட்டை சுற்றி நட்டு வைத்தால் ஒரு பூச்சி போட்டு கூட வீட்டின் அருகில் வராதாம்.
0: ஆடு மாடுகளுக்கு பிடிக்காதது போல பூச்சிகளுக்கும் இந்த நொச்சியை பிடிக்காது போல.
1: காய்ந்து போன நொச்சியின் சருகுகளை எரிக்கும் போதும் சாம்பிராணி புகை போடும் போதும் அதை சேர்த்து எரித்தால் அதிலிருந்து வரும் புகை கொசுவை விரட்டி விடுமாம்.
0: என்ன கூறுகிறீர்? நொச்சி ஒரு கொசு விரட்டியா?
1: பார்த்த மன்னா, வாய் மூடிக்கொள்ளுங்கள், கொசு உள்ளே போய்விட போகிறது.
0: அட, சும்மாயிரும் மந்திரியாரே. இதை தவிர நொச்சியில் வேறு ஏதாவது பயன்கள் உண்டா?
1: நொச்சியின் இரண்டு இலைகளை பிய்த்து போட்டு அந்த வெந்நீரில் குளித்தால் எல்லா விதமான காய்ச்சல்களினால் வரும் உடல் வலியும் ஜலதோஷத்தினால் ஏற்படும் உடல் வலியும் பறந்து போய்விடும். நொச்சியின் இரண்டு இலைகளை பிய்த்து போட்டு ஆவி பிடித்தால்.
0: ஆவியா? சரியான மங்குனி மந்திரியாக இருக்கிறீரே. இந்த நேரத்தில் ஆவி எல்லாம் எதற்காக? ஆவி பேய் பிடிப்பது எல்லாம் சாத்தியமில்லை என்று உமக்கு தெரியாதா? ஆவி பிடிக்க நான் என்ன மந்திரவாதியா?
1: முதலில் நான் சொல்ல வருவதை முழுமையாக கேட்டுவிட்டு பின்னர் பதில் கூறுங்கள்.
0: கூறி தொலை.
1: இரண்டு நொச்சி இலைகளை கொதிக்கும் நீரில் இட்டு அந்த நீரின் ஆவியை ஆவி பிடித்தால் கபக்கட்டு, தொண்டைக்கட்டு, ஜலதோஷம், சைனஸ் போன்ற பிரச்சனை விலகி போகுமாம். அப்படி கூற வந்தேன்.
0: ஆஹா ஆஹா, அருமை! நொச்சி ஒரு கொசு விரட்டி என்று நினைத்தால் அது ஒரு அற்புதமான மூலிகையாகவும் இருக்கிறதே. மந்திரியாரே,
1: கூறுங்கள் மன்னா.
0: அரண்மனையின் முன்பு மட்டுமல்ல, அரண்மனையை சுற்றி நாலாபுரமும் இந்த நொச்சி மரத்தை கொண்டு வேலி அமைக்க வேண்டும்.
1: மன்னா, நொச்சி மரங்களை நட்டால் மட்டும் போதாது, அரண்மனையை சுற்றி நான்கு பக்க வேலி போல மரங்கள் வளர வேண்டும் என்றால் அவற்றுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும். அதையும் தாங்கள் பொறுப்பாக செய்ய வேண்டும்.
0: என்ன, என் பொறுப்பா? நான் நாடாளும் மன்னன், நான் தண்ணீர் ஊற்ற வேண்டுமா? மந்திரியாரே, அப்போது உமது சமூக சேவை என்னாவது?
1: அது வந்து வந்தா, ஒரு பக்கம் என்றால் நானே சமூக சேவையாற்றி இருப்பேன், நான்கு பக்கம் என்றால் அது பெரிய சமூக சேவையாற்றி அது நாங்கள் தான் செய்ய வேண்டும். தாங்களே தினமும் தண்ணீர் ஊற்றுங்கள்.
0: மந்திரியாரே, மாயமாக மறைந்து விட்டாரா? வரட்டும், நாளை இங்குதானே வர வேண்டும். வரும்போது பார்த்துக் கொள்கிறேன்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சி. இன்று காலை 8 திரையர்வி நிகழ்ச்சி இருக்கு, சினிக் விஸ்தம் விளையாட இருக்கிறோம். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்று நேயர்கள் எதை குறித்து பேசியிருக்கிறீங்க அப்படின்னா, தனிமை வாழ்வில் அவசியமா, இதை குறித்து தான் பேசியிருக்கிறீங்க. நேர்களே, வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் கேட்க இருக்கிறோம். விடுதலை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களே வந்து இசையமைத்து பாடியிருக்காங்க, கூட அனன்யா அவர்களும் பாடியிருக்காங்க. இன்னொன்று, இளையராஜா அவர்களே இந்த பாடலை எழுதியிருக்காங்க. நேரம் சரியாக காலை 7:55 ஆக இருக்குது.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு உற்சாகமான இனிய காலை வணக்கம், குட் மார்னிங் கேட்டுட்டு இருக்கிறீங்க அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. அட்டகாசமாக அமர்க்கலமாக நீ பார்த்தீங்கன்னா 8:03 தெரியற நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன். என் கூட பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள்,
2: நான் உங்கள் தோழி சிந்து சார். அவங்க காத்துட்டு இருக்கிறோம்.
1: சிந்து வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க. சொல்லுங்க,
2: கேள்வி கேட்கறதுனாலே ஒரு சந்தோஷம் வந்துருது. ஜெமிமா பதில் சொல்றது தானே கஷ்டம் அப்படின்னு நேர்கள் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: கேள்வி நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டுமா அப்படின்னு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பதில் சொல்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கூட கால் பண்ணலாம்.
2: கால் பண்ணலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய என்னென்னு பார்த்தீங்கன்னா 256-1132, அப்படி இல்லைன்னா 256-1133. வெளியூர் நேர்லாந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்லாந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க.
1: ஸோ நிகழ்ச்சியில் முதல் நேரம் வந்துட்டாங்க யார் இங்கேருந்து கேட்டலாம்
2: வணக்கம்.
3: காலை வணக்கம். சுப்பிரமணியன்
2: சார் காலை வணக்கம். வாங்க
3: வணக்கம்.
2: உங்களுக்கு வந்து ஒரு அழகான பாடல் நாங்கள் ஒளிபரப்புவோம். அது என்ன திரைப்படம் என்ன பாடல்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சரியா?

0: படம் காதல் கோட்டை. நலம் நலம் அறியாவல்.
1: ரொம்ப எளிதாக உங்களுக்கு கேள்வி கேட்டுட்டோமோ. நன்றி நன்றி.
2: வழக்கமாக வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு அதனால் எளிதாக கொடுத்ததுனால கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. வாழ்த்துக்கள் சார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: வாங்க.
3: தேவிஸ்ரீ பேசுறேன்.
1: தேவிஸ்ரீமா ரெடியா இருக்கீங்களா விளையாட?
3: ரெடியா இருக்கேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். தேவிஸ்ரீமாக்கான ஆடியோ இதோ.

0: கேட்டீங்களா தேவி ஸ்ரீமா?
1: கேட்கவே இல்லப்பா.
0: பாடல் கேட்கலையா?
1: ஆமா, துப்புரா கேட்கவே இல்லை. நீங்க பேசுறதுதான் கேக்குது.
0: அப்படியா? ஒரு முறை பிளே பண்றோம், கேளுங்க.

0: கேட்கவே இல்லை, துப்புரத்தை உண்மையா பார்த்தே கேட்கல.
1: சரி ஓகே, நன்றி நன்றி. கூட குழந்தெல்லாம் நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஆமாம், அவங்களோட சத்தம் வேறு கேட்டுச்சுல, பரவாயில்ல. நிகழ்ச்சி ஒரு பிரேக் எடுத்து அப்படி ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம். ஸோ பாடலும் வந்துட்டே இருக்குது. அனித் ரவிச்சந்திரனுடைய இசையில் சூப்பரான திரைப்படத்துலன்னா த்ரீ அப்படிங்கிற திரைப்படம் தான் இல்லையா. ஸோ அந்த திரைப்படம் தனுஷுடைய பாடல் வரிகளில் அஜீஷ் அனிருத் ரவிச்சந்திரர்கள் இணைந்து பாடின பாடல், பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 ஓட

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்குறேங்க. திரையர்வி நிகழ்ச்சி பாடல் வரிகள் கொடுத்துட்ருக்குறோம். நேர்கள் என்ன பாடல்னு கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேர் யார், எங்கேருந்துன்னு கேட்டுடலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யார், எங்கேருந்து?
2: கோவில்பட்டியிலேருந்து பாலு பேசுகிறேன்.
1: பாலு சார், உங்களுக்கான ஆடியோ கொடுத்துடலாமா?
2: கொஞ்சம் பழைய பாட்டாக கொடுங்க.
1: கொஞ்சம் பழைய பாட்டாவா? கொஞ்சம் பழைய பாட்டாக வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான பாட்டாக கொடுத்துடலாம்.
2: ஆ, கொடுங்க.

0: என்ன படம் தெரியலையா? சரி ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி. இந்த பாடல் என்ன பாடல் நிறைய நேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். கண்டுபிடிச்சா நீங்கள் கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லலாம். நிகழ்ச்சியாக நேரம் வந்துட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: தென்காசிலிருந்து ரவி பேசுகிறேன் மேடம்.
0: ரவி சார், இப்போ ஒளிபரப்புன பாடல் கேட்டிங்களா, கண்டுபிடிச்சிங்களா?
1: கேட்டேன் கேட்டேன் மேடம், கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: சூப்பருங்க, சொல்லிருங்க.
1: மாடா மின்சார கனவு பாடல் வந்து நல்ல தேங்க்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எனக்கு அது மேடம் பற்றி.
0: பரவாயில்ல, படத்தை கரெக்டாக சொல்றீங்க. பாடலும் வந்துட்டே இருக்கு. பாடலை தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்வு நிகழ்ச்சியில் பாடல் வரிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நேர்கள் அழகாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வரிசையில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
1: அன்பு உள்ளங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம்.
0: இனிய நற்காலை வணக்கம். வாங்க.
1: இனிய நற்காலை வணக்கம் கூறுவது வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: சந்திரசேகர் சாருடைய இந்த மகிழ்ச்சி உற்சாகம்ன்ற வார்த்தையை கேட்கறதுக்கு தான் வெயிட்டிங்.
1: அதேதான்
0: ஆமா சார், உங்களுக்கு ஆடியோ வந்துட்டு இருக்கு, கேக்குறீங்களா?
1: ஆ, சொல்லுங்க மேம், ஈஸியா கொடுங்க.

0: இப்போ கண்டுபிடிச்சிட்டேன்.
1: அப்ப ஏன் சொல்லாம இருந்தீங்க?
0: நானி இந்திர நானி சந்திர அந்த பாட்டு மேம்.
1: அந்த பாட்டு திரைப்படத்தின் பெயர்
0: படத்தினுடைய பெயர் வந்து சிங்கம்
1: சிங்கம்.
0: அப்படிங்கிறது.
1: எஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம், வாங்க இணைப்புல இருக்கீங்க, பேர் என்ன?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன்.
1: ஐயப்பன், ஓகே. உங்களுக்கான பாடல் வருது, கேக்குறீங்களா?

0: கேட்டீங்களா?
1: உங்களுக்கும் பதில் தெரியும்னா நீங்க கூட இந்த மாதிரி அழைக்கலாம். 0462 2 5 6 1 1 3 2 அப்படி இல்லைனா
2: 2 5 6 1 1 3 3 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட பதிலை சொல்லலாம்.
1: நிகழ்ச்சியில் எடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. பிரம்மாஸ்தா திரைப்படத்துலேருந்து மதன் கார்க்கியுடைய பாடல் வரிகளை சிஸ் ஸ்ரீராமுடைய குரலில் பிரீத்தம் சக்கரபோர்ட்டி அவருடைய இசையில் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரையரவி நிகழ்ச்சி அட்டகாசமான பாடல்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நேர்கள் ரொம்ப அழகா டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர்
4: யார், எங்கேருந்து கேட்டெல்லாம் வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் எங்கேருந்துமா?
5: நல்லா இருக்கீங்களா?
4: வசந்தமா, சூப்பரா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்
4: மேடம். வசந்தமாக்காக ஆடியோ எடுத்து வச்சாச்சு கேக்குறீங்களா? கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க.

0: வசந்த் அம்மாக்கு இவ்வளவு ஈஸியா குடுத்துட்டோமே யோசிச்சுட்டு இருக்கோம், பாட்ட மறந்துட்டீங்களே. உங்க பக்கத்துல யாராவது இருந்தா கூட இந்நேரம் எடுத்து குடுத்துருப்பாங்களே. ஆனா நம்ம ஊர் பேருங்க, நம்ம ஊர் பேர்ல தான் வரும். கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் இங்கிருந்து? வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். நான் வீராங்க புலிக்கிறது முருகன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கலாம் மேடம்?
0: நல்லா இருக்கிறோம் சார்.
1: அனைவரும் சூப்பரா இருக்கு, குக்கு நல்லா சூப்பரா இருக்கு மேடம்.
0: நன்றி நன்றி. பாடல் கேட்க தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன் மேடம்.

0: கேட்டிங்களா?
1: ஆ கே கேட்டா இது சந்திரன் படம். ஓ ஓ அண்ணனோட பாட்டு. ஆ ஆ அட்டம்போடுடா பாட்டு மேடம். இவன் ரஜினிகாந்த் இவா இருப்பா.
0: போதும் போதும், டீடைல் ரொம்ப பெருசா போதுங்கிற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார்.
1: சரி மேடம்.
2: நிகழ்ச்சியாளர்கள் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் சரியான பதில் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நேர்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லா கேள்விகளும்.
0: ஆமாம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கேள்விகளை பதில் சொல்லணும் அப்படின்னா நேரம் கூட இருக்குது, நீங்கள் கூட கால் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலும் வந்துகிட்டே இருக்குது. லவ் டுடே திரைப்படத்தை தான் பாடல் கேட்கவே இருக்கிறோம். பாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பாடல் தான். இந்த பாடலுடைய வரிகளை வந்து

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: எட்டு மணி 46 ஆகிட்டு இருக்குது. கேட்டிருக்கிறீங்க நிகழ்ச்சியில் அட்டகாசமான பாடல் கொடுத்தான். யார் அந்த பாடலுடைய ஆரம்ப வரி என்னது, என்ன திரைப்படம் கேட்டுட்ருக்குறோம். நேர்களும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கிறாங்க.
5: எல்லா பாடலும் ரொம்ப எளிமையாக இருந்ததுனாலும் நேர்கள் வந்து ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி

0: வச்சாங்க எல்லா பாடல்களுமே. ஸோ நேயர்கள் இது வரைக்கும் கேட்டிங்க திரையருவி நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 8:46 ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்து சாரா மற்றும்
1: நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. சீதாராமம் திரைப்படத்திலிருந்து பதன் கார்க்கியுடைய பாடல் வரிகளில் விஷால் சந்திரசேகருடைய இசையில் சாய் விக்னேஷுடைய பாடல் வரி குரலை நம்ம கேட்க இருக்கிறோம். ஸோ பாடலை கேட்டு நினைச்சிருங்க. இது நிலைப்பண்பலை 102.6.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீங்க திரையறிவு நிகழ்ச்சி. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒளி களஞ்சியத்திலிருந்து
6: இருட்டு நேரம், ஒருத்தன் ஓடி போய் விளக்க கொளுத்திட்டு வந்தான். என்ன செய்கிறேன்னு கேட்டார் ஒருத்தர். இருட்டை விரட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவன். இல்லாத ஒன்றை எப்படி விரட்ட முடியும் அப்படின்னு கேட்டார் இவர்.

0: இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க, இருட்டுங்கிறது இல்லாத ஒன்றா அப்படின்னு கேட்டான். இப்போ அவர் விளக்கம் கொடுத்தார். இருட்டுன்னு ஒன்று தனியாக கிடையாது, வெளிச்சம் இல்லாத நிலைமை இருக்குதே அதுதான் இருட்டு. ஒரு இடத்துல வெளிச்சமாக இருந்தால் வெளிச்சமாக இருக்குங்கிறோம், அந்த இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா இருட்டுங்கிறோம். ஆக அந்த இடத்துல இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் வெளிச்சம்தான். இருட்டுன்னு ஒன்று தனியாக ஓடி வந்து உட்காந்துக்கிறது இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். நாம் தான் விளையாட்டுத்தனமாக நினைக்கிறோம், இருட்டுன்னு ஒன்று ஏற்கனவே இருக்கிறதாகவும் வெளிச்சத்தை கண்ட உடனே அதை எழுந்திரிச்சு ஓடி போகிறதாகவும் நினச்சிக்கிறோம். இதில் வந்து இருட்டை விரட்டுறேன்னு வேற வீரவசனம் பேசுகிறவங்க சில பேர். வெளிச்சம் இல்லாமல் தான் இருட்டுங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ளே பயம்னு சொல்கிறோம் பாருங்கள், அது கூட இருட்டு மாதிரி தானா? ஞானிகள் சொல்கிறாங்க, வெளிச்சம் இல்லாமல் இருட்டுங்கிறோம்ல, அது மாதிரி அன்பு இல்லாமல் தான் பயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அன்பு இல்லாத ஒரு நிலை தான் பயம். அன்புங்கிற விளக்க அங்கே ஏற்றி வச்சுட்டா பயம்ங்கிற இருட்டு அங்கே இருக்காது. சுஃபி இலக்கியத்தில் ஒரு சம்பவம் வரும். அதாவது முல்லா நஸ்ருதீனுக்கு காலையில் கல்யாணம், அன்றைக்கு மாலையில் அவரும் அவருடைய இளம் மனைவியும் உறவினர்களோடு ஆற்றை கடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு புயல் வெள்ளம் படகு அப்படியும் இப்படியும் ஆட ஆரம்பிச்சுட்டுது. எல்லாருக்கும் பயம், முல்லா மட்டும் பயம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இருக்கிறார். ஏங்க உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க அவருடைய மனைவி. ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. இதுக்கு முல்லா நஸ்ருதீன் பதிலே சொல்லலை, இடுப்பில் இருந்த ஒரு கத்தியை எடுத்தார், மனைவியின் கழுத்துக்கு நேராக நீட்டினார், குத்த போகிறது மாதிரி ஓங்கினார். அந்த அம்மா முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை. இப்போ முல்லா கேட்டார், கத்தின்னா உனக்கு பயமா இல்லையான்னார். இதுக்கு அவங்க, கத்தி வேணும்னா அபாயகரமானதாக இருக்கலாம், ஆனால் அதை பிடிச்சிருக்கிறவர் என் பேரில் அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிற என்னுடைய கணவர், அதனால் நான் பயப்படலன்னாங்க. இப்போ முல்லா சொன்னார், அதே மாதிரி தான் எனக்கும், இந்த அலைகள் வேணும்னா ஆபத்தானதாக இருக்கலாம், ஆனால் இதை ஆட்டுவித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் அன்புமயமானவர், அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னார். அவருக்கு நம்பிக்கை இருந்தது, அதனால் அன்பு இருந்தது. நம்பிக்கை இல்லைன்னா அன்பு இருந்திருக்காது, அன்பு இல்லைன்னா பயம் வந்திருக்கும். படகில் இருந்த மற்றவங்க மாதிரி அவரும் பயந்து நடுங்கிட்டு இருந்திருப்பார். இந்த உண்மையை நம்ம வாழ்க்கையிலையும் பொருத்தி பார்க்கணும். நமக்கு பயம் ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பேர்லேயே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் கடவுளுக்கு பயந்தவன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது ரொம்ப அபத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம். அங்கே செலுத்த வேண்டியது அன்பே தவிர பயம் இல்லை. நம்ம உபனிஷத்துக்கள் சொல்லுகிற மிகப்பெரிய விஷயமே பயம் இல்லாமல் இரு அப்படிங்கிறது தான். பயப்படுகிறவர்களுக்கெல்லாம் பெரியவங்க சொல்கிற அறிவுரை என்ன தெரியுமா? எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுங்கோ, தப்பு இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ங்கிற கற்பனைகளில் பயந்துக்கிட்டு இருக்காதிங்கோ, அதனால் உங்கள் மகிழ்ச்சி தான் பாழாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் டாக்டர்கிட்ட வந்தாராம், டாக்டர் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள்கிட்ட வைத்தியத்துக்கு வந்தேன், காலில் அடிபட்டு வந்தேன், காலில் கட்டு போட்டு தண்ணி படாமல் பார்த்துக்க சொன்னீங்க அப்படின்னார். அதனால் இப்போ என்ன அப்படின்னு கேட்டார் டாக்டர். இனிமேல் நான் குளிக்கலாமான்னு கேட்குறதுக்காக வந்தேன் டாக்டர் அப்படின்னாராம் இவர். 15 வருஷமாக அப்படியே கற்பனையிலேயே காலத்தை ஓட்டியிருக்கிறார். அதனால் வாழ்க்கைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டால் நாம் வந்து எப்போவும் மகிழ்ச்சிகரமாக வாழலாம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: அன்பனிச்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் நாம கேட்க போறோம். ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி ஒவ்வொரு விதமான தலைப்புல தான் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கும் கூட நம்ம வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்தை பேசி ஆகணுங்க. சிலருக்கு வந்து எப்போவுமே தன்னை சுற்றி ஆட்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்க கூட சில நேரத்தில் கொஞ்சம் ப்ரைவசி கிடைச்சா நல்லாக்குமே, அதாவது தனிமையாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாக்குமே, நம்ம தனியாக இருக்க நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சது பண்ணிக்கலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் அது உண்மைதானா? சில பார்த்தீங்கன்னா எதுக்கு தனியாக இருந்தது, தனியாச்சுன்னா எனக்குலாம் லூசு பிடிச்சிருங்க, எனக்கு வந்து எல்லாரோடையும் இருக்கணும், எல்லாருமே கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க, தனிமை நம்மளுடைய வாழ்க்கையில் அவசியம் தானா அப்படின்னு தான் இன்றைக்கி கேள்வியாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை கால் பண்ணி என் கூட சொல்லுங்க, 0462-2256-1132 அப்படி இல்லைனா 0462-2256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு. தனிமை வாழ்வியல் அவசியமா அப்படிங்கிற பத்தி நிகழ்ச்சியை முதல் நேரா என் கூட பேசுறதுக்கு வந்திருக்காங்க நிகழ்ச்சியில. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம் டாக்டர் எம்ஏ இளங்கொண்டு சார், காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: தனிமை தானாக வந்துச்சுன்னா துன்பமா, நாம எடுத்துக்கொண்டா இன்பமா,
0: அப்படி பிரிச்சிடலாம்.
1: காலகட்டங்களை பாத்தீங்கன்னா இந்த தனிமையில சிந்திக்கவும் செயல்படுறதுக்கு நம்மளுக்கு தனிமை கண்டிப்பாக அவசியமா தேவைப்படுது. அது வந்து நாம எடுத்துக்கணும். மற்றவங்க கொடுத்துட்டாங்க, உறவு நடத்தி கொடுத்துட்டாங்கன்னா அது மாதிரி கொடுமை வேற இல்லை. சிந்திக்கவும் செயல்படவும் நாம எடுத்துக்கொண்டா வாழ்க்கையில தனிமை கண்டிப்பாக அவசியம் தேவை.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. தனிமை வந்து அதுவாக கிடைச்சிச்சுன்னா வந்து கஷ்டங்க, யாராவது கொடுத்துருக்காங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: கோட்டியப்பன் சார், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
2: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கோம்.
0: சொல்லுங்க சார்.
2: தனிமை வந்து மனுஷன் வந்து தனிமையா இருக்கும்போது அவனுடைய புத்தியானது கொஞ்சம் மாறி போகும். அதனால தனிமையா இருக்கிறத வந்து அவசியம் இல்லை. ஆமா, நம்ம வந்து அப்படி தனிமையா இருக்கக்கூடிய பட்சத்துல நாம ஒரு நல்ல புத்தகங்களை எடுத்து படிக்கும் போது அந்த தனிமை நமக்கு தெரியாது, அப்படியே கடந்து போயிடலாம். நன்றிமா. நன்றி.
0: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
3: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார் சொல்லுங்க.
3: தனிமை எல்லா நேரத்திலையும் சாத்தியப்படாதுல்லாமா?
0: அது அவசியம் தானா நமக்கு?
3: ஆமா, அதாவது தனிமை இருக்கிற மாதிரி பையா சொன்ன மாதிரி புத்தகம் எடுத்து படிக்கலாம், வைக்கலாம்.

0: இருந்தாலும் தனிமை தனிமை தானே. அதனாலதான் சொல்றேன், தனிமை எல்லா நேரத்திலையும் சாத்தியப்படாது. அதான் கவிஞர் கூட சொல்லிருக்காருமா, மலர் இருந்தால் மனம் இருக்கும், தனிமை இல்லை. தனி இருந்தால் சுவை இருக்கும், தனிமை இல்லை. கடல் இருந்தால் அலை இருக்கும், தனிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கம்மா.
1: அதனால
0: தனிமை எல்லா நேரத்திலையும் சாத்தியப்படாது அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. ஸோ வந்த அந்த மூணு நேர்களே படாப்பட் அப்படிங்கிற மாதிரி டக் டக்குனு உங்களுடைய கருத்துக்களை சொல்லி போயிட்டாங்க. இதே தாங்க ஒரு நிமிஷத்துக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க. தனிமை நம்மளுடைய வாழ்க்கையில அவசியம் தானே அப்படின்னு இது வரைக்கும் பேசுகிற நேர்கள் பார்த்தீங்கன்னா அதுவாக கிடைச்சா ஓகே தாங்க, நம்மளால் இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது கால் பண்ணி சொல்லுங்கள். பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன். ஸோ தனிமையை பற்றி பேசிட்டோம், இந்த பாட்டை கேட்காம ஷோவை ஆரம்பிக்கலாமாங்க. ஸோ அந்த பாட்டை கேட்டு வந்தெல்லாம் பாடலும் வந்துட்டு இருக்கு. டெடி திரைப்படத்துலேருந்து மதன் கார்க்கியுடைய பாடல் வரிகளை சித் ஸ்ரீராமுடைய குரலில் டி இமானுடைய இசையில் பாடலை கேட்டு நினைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 12 ஆகிட்டு இருக்குது. நேகல் அணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் நாம பேசிட்டு இருக்கோம் தனிமை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில அவசியம் தானா, அது அவசியமான ஒண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார். யார், எங்கிருந்து? சொல்லுங்க சார், உங்களை கருத்து என்னவா இருக்கு?
2: தனிமைங்கிறது ஒரு பெரிய சுகம் மேடம்.
1: அவசியம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில.
2: தனிமைதான் இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால சொல்றேன்.
1: ஓ சொல்லுங்க சார்.
2: ரொம்ப சுகமான ஒரு இது, அதுதான் எல்லாரையும் எல்லாரும் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேடம்.
1: அதனால தனிமைங்கிறது உங்களுக்கு அவசியமா தான் இருக்குது. சூப்பர்,
2: கண்டிப்பாக.
1: நன்றி, நன்றி, நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிட்டேங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தனிமை அவசியம் தாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். இன்றைய பொழுதும் இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நலம் நல்ல மரியாதை மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: மந்திரமூர்த்தி சார் பாத்தீங்களா, ரொம்ப நாள் ஆனா உங்க குரலை மறந்தாச்சு.
3: அரிசிதானே, ஒரு காலகட்டத்துல இருந்து தனிமையில இருந்துகிட்டு வாடின்னு நிறைய பேர் இருந்திருக்கா. எனக்கும் சின்ன வயசுல இருந்து அனுபவங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆனா இப்ப ஒரு ஒரு ஒரு 30 இயர்ஸ் வந்து தனிமைங்கிறது வந்து நம்மள வாட்டுறதே இல்லையே. ஏன்னா வந்து ஊடகங்கள் அதிகரித்து விட்டதே. நம்முடைய வானொலி நம்முடைய நண்பனா தோழியா நம்ம கூட எப்பவும் இருக்காங்க. காலையில் புலரும் பொழுதிலிருந்து கண் அயரும் வரை.
1: அதனால உங்களுக்கு தனிமையை வந்து அவசியமான ஒண்ணு, எனக்கு பிடிச்ச ஒண்ணா இருக்குது.
3: ஆமா இல்ல, ஆமா தனிமை வந்து அவசியம் இல்லையே. அப்புறம் வந்து ஊடகங்கள் நிறைய இருக்குது, உள்ளங்கையிலே உலகம் இருக்கிறது பாத்தியாடா. அதனால வந்து ஏதாவது வந்து நம்முடைய தொட்டி கொண்டுதான் இருக்கும். அதாவது அன்போட அன்போட அரவணைப்போட மரியாதையோடு நம்ம தனிமையை வந்து தவிர்த்து விட்டு இவர்களுடன் உறவாடி கொண்டிருக்கிறோம்.
1: சூப்பர் சார், வித் டீம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார், எங்கேதான்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க.
4: தனிமை பொழுதை இனிமையாக மாற்றிக் கொண்டிருக்கும் அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாளர்.
1: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கம்மா.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
4: அதாவது தனிமை அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்து ஒரு பகுதி, அது வந்து எப்பமாவதுதான் நமக்கு கிடைக்கும். நம்மளா செலவுல பாத்தீங்கன்னா தனிமையை கிடைக்காம நம்மளே தனிமையை தேடி போவோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் ஏற்படும். அப்ப அந்த தனிமையை வந்து அதையும் நம்ம ரசிக்கணும். அந்த தனிமையிலதான் சில முக்கியமான முடிவுகளை நம்ம எடுக்க முடியும். அதுக்கு பிறகுதான் நம்ம மற்றவங்க கிட்ட பகிர்ந்து விடுவோம். அதனால வாழ்க்கைக்கு வந்து தனிமை அவசியம். ஆனா எப்போதுமே அந்த தனிமையா நம்ம இருக்கக்கூடாது. ஆனா அந்த தனிமையா இருக்கிறத கூட நம்ம மனசை மாத்திக்கிட்டோம்னா அந்த தனிமையை கூட இனிமையாகுங்கிறது என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சார், நன்றி, நன்றி நிகழ்ச்சியில் பேச.
4: நன்றிமா, நன்றி மகிழ்ச்சி.
1: தனிமையே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சில சொல்கிறாங்க, சில தனிமை வந்து பார்த்திங்கன்னா அவசியம் தாங்க, ரொம்ப ஜாலியாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், மேகுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னு. நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. 96 திரைப்படத்தில் இருந்தால் பிரதீப் குமாருடைய குரலில், கோவிந்த் வசந்தோடைய இசையில், கார்த்திக் நேதாவுடைய பாடல் வரிகளில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: 9:21 ஆகிட்டிருக்குது. ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இன்னைக்கு எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா, தனிமை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை சூழல் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் அது வந்து அவசியம் தானா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
1: இனிய காலை வணக்கம். ஜெனிமா இருக்கு, தேனி மாவட்டம் தினமலும் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன்ப்பா, சூப்பரா இருக்கேன்ப்பா. உங்களோட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா.
0: எனக்கும் தான். சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன இருக்கு?
1: இப்ப உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன்ப்பா.
0: சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன
1: வந்து வாழ்க்கையில அவசியமா அப்படிங்கறத பாக்கும் போல, நம்ம இருக்கிற முறைகளுக்கு அப்ப இருக்குது. தனிமையை நம்மளா எடுத்துக்கிட்டா அது இன்பமா இருக்கும்ப்பா. மத்தவங்களால கொடுக்கப்பட்டா அது கொடுமையா இருக்கும்ப்பா. தனிமை வந்து எப்படி நம்மள வந்து இன்பமா அனுபவமா மாத்துதுன்னா, நம்மள வந்து விருப்பத்தை நம்ம லட்சியத்தை செதுக்கி ஆழமாக சிந்தித்து மேலும் எப்படி உற்சாகமாக வாழலாம் என்ற ஒரு வழி கிடைக்குதுப்பா. வேலை போல அதிகமா இருக்கும் போல தனிமை கிடைச்சா மன அமைதி கிடைக்குதுப்பா. மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டுருவோம்ப்பா. நேர்மறை சிந்தனையை தூண்டி விட வந்து தனிமை அவசியம்ப்பா. அப்பதான்ப்பா நம்ம தனியா உட்கார்ந்து இருக்க போலாம்ப்பா, நம்ம புரிஞ்சுக்கலாம்ப்பா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம மேல தவறு இருந்தா நம்ம திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும்ப்பா. தனிமை என்பது துன்பம் அல்ல என்று புரிஞ்சிருப்பா. நான் சொன்ன ஆரம்பத்தையும் சொன்னேன், நம்மளா எடுத்தா தனிமை எடுத்தா நம்மளுக்கு அது இன்பம், அடுத்தவங்களுக்கு கொடுத்த வந்து துன்பம்ப்பா. அதை விட ஒரு கொடுமை எதுவுமே இல்லப்பா. வாய்ப்புக்கு நன்றிப்பா.
0: நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், வாழ்க வளமுடன். இட்டேரியில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குது?
2: தனிமை அவசியம்தான். அதாவது ஒரு கோபம் டென்ஷன் இருக்கும்போது சொல்லுவாங்க, தனியா விடுங்க கொஞ்ச நேரம் அப்படிம்பாங்க.
0: ஆமா,
2: அந்த பிடித்தமான விஷயங்களை செய்யும் போது, நம்ம தியானம் உடற்பயிற்சி பண்ணும் போது, நம்ம தூக்கம் இதுக்குள்ள தனியா தான் நம்ம இருக்க முடியும். அப்புறம் எல்லா கூடயும் இருக்க முடியாது, வெளிநாடு தனியா போகணும்னா போய் தானே ஆக வேண்டியிருக்கோம். அந்த மாதிரி அவசியம்தான் ஒவ்வொரு
0: சில நேரத்துல அவசியம் தான்.
2: ஆமா, பிடித்தமான விஷயங்கள் நமக்கு செய்யும் போது அது.
0: நன்றிமா, நன்றி, நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
3: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன், சொல்லுங்க. முத்து ஆசாரி சார், குமரி மாவட்டம். அப்படி நேரா கருத்துக்கு போயிருங்க சார். உங்களுடைய சிரிப்பா பாத்தீங்களா,
3: உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு. அப்புறம் அழகான தலைப்பு என்னன்னா, தனிமை சொல்லத்துல உண்மையிலேயே பெரும் கஷ்டம் தான் அது. தனிமையெல்லாம் அது வந்து பெரிய ஒரு பரிசுந்தம் மாதிரிதான். தனிமையை உடனே போகணும் பண்ணணும், உண்மையிலேயே கஷ்டப்பா. தனிமையில உடனே போக முடியாது, வரவும் கூடாது. குடத்தோட போனா நமக்கு ஒரு பாதுகாப்பு, வீட்டுல பிள்ளைங்க நிம்மதியா இருப்பா. இப்ப சபரிமலைக்கு போனா கூட்டமா தான் போக முடியும். எல்லா கோயிலுமே தனிமையில போனா பிரச்சனை கிடையாது. அது தனிமையை வந்து மிக முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை பெரியவன். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. தாமரையுடைய பாடல் வரிகளில் சித் ஸ்ரீராமுடைய குரலில் ஜிப்ரானுடைய இசையில மாறா திரைப்படத்திலேருந்து பாடலை கேட்டு நினைச்சிருங்க. பாடலுக்கு பிறகு பேசலாம், தனிமை நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் தானா அப்படின்னு.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
1: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க
1: இது 102.6.
5: நிஜமாவே தனிமை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அவசியம் தானே. அந்த பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஆனந்த பூங்காட்ட நிகழ்ச்சியில. நேரம் 9:30 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யார் எங்கேதுன்னு கேட்டலாம். வணக்கம்.
6: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அருமையான அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு கலந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் அம்மா.
5: ஜெகதீசன் சார் சொல்லுங்க.
6: தனிமை நாமளே ஏற்படுத்துறது வந்து கண்டிப்பா தனிமையில இனிமை காண முடியும்னா கண்டிப்பா முடியுமா? தனிமை தான் நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம சிந்திக்கும் போதுதான் சில விஷயங்களை நாம படிக்க முடியுது, நம்ம வந்து எழுத முடியுது, அது எல்லாமே தெரிய முடியுது. அதனால தனிமை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நாமமே ஏற்படுத்தி நாமமே உட்கார்ந்து எழுதுறது ரொம்ப நல்லது, தனிமை அவசியம்.
5: சூப்பர் சார், ரொம்ப அழகு நச்சுன்னு சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
7: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
5: பேச்சுமுத்து சார், உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
7: தனிமை வாழ்வில் அவசியமா அப்படின்னா அது அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் மேடம். என்னன்னா தனிமரம் தோப்பாகாதும்பாங்க.

0: இன்ஜினியர்ஸ் ஸ்ட்ரென்த் அப்படிம்பாங்கல்ல, அப்ப ஒற்றுமையா இருக்கிறதா நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அறிகுறியா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க மேடம்.
1: அவ்வளவுதான், அந்த ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். கே கே தாமஸ் சார்,
2: சிவகலையில இருந்து. கே கே தாமஸ் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சிறப்பா நலமா இருக்கம்மா. ஆர்ஜே ஜெமிமா ஜெபஸ்டியன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கலம்மா.
1: நன்றி சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? தனிமை
2: வந்து அவசியம்னு எல்லாம் சொல்ல முடியாதுமா. அதான் என்னுடைய கருத்துன்னு, தனிமையில தவறுகள் நிறைய நடந்ததுகள்லாம் தனிமையிலதான் அவங்க தெரியாம அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தனிமையா அந்த தவறான முடிவு எடுத்திருக்காங்க நான் பார்த்த அளவுல. ஆனா தனிமையே தேவையே இல்லை அப்படிங்கறதுங்க அது சரி கிடையாது. சில அதிகபட்ச நேரம் தனிமை தேவை இல்லை, சில நேரம் தனிமை தேவை. ஏன்னா கொஞ்சம் மன அழுத்தத்தை கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம்னா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போ, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால தனிமை வந்து அவசியங்கிறது, அதாவது தனிமையே தேவை இல்லைங்கிற சொல்ல முடியாது, தனிமை மட்டும்தான் தேவைன்னு கிடையாது. இப்ப ஒரு கவிதை எழுதுறது எல்லாம் தனிமை எழுதினாதான் கவிதை நல்லா உருவாகும். ஒரு கதை எழுதுறாங்க, நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் தனிமையா தான் உட்கார்ந்து எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தனிமை தேவை இருக்கு, சில நேரம் அது தேவை இல்லாம தவறான முடிவுக்கு அடிகோலாவும் இருந்திருக்குன்னு நான் பண்ணி இந்த நேரத்துல என்னுடைய கருத்தை பதிவு செய்யறேன்.
1: நன்றி சார், நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு பேசினதுக்கு நன்றி. 9:33 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. RRR திரைப்படத்திலிருந்து மதன் கார்கியுடைய பாடல் வரிகளில் மரகத மணியுடைய இசையில பிரகதி ரெட்டி அவங்க பாடின பாடல் தான். தனிமை வாழ்வில் அவசியமானு கேட்டால் நிறைய பேர் வந்து தேவையில்லைங்க, அது வந்து நம்மளாம் எடுத்துக்கிறது வேற, அதுவாக அமையிறப்ப அது சுமை தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க இது வரைக்கும் பேசினீர்கள். ஸோ உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு தொடர்ந்து கால் பண்ணி சொல்லுங்க. 0462-256-1132 அப்படி இல்லைன்னா 0462-256-1133 அப்படின்னு எங்களுக்கு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் பேசிட்டு இருக்கிறோம், தனிமை வாழ்வில் அவசியம் அப்படின்னு. நேரம் 9:38 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் யார்? இங்க இருந்து வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் மஞ்சள் நீர் காயில இருந்து சிங்காரவேல் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கம்மா.
0: சொல்லுங்க சார், தனிமை அப்படிங்கிறது வாழ்க்கையில் அவசியம் தானா? உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு?
1: தனிமைங்கிறது வந்து அவசியம் தேவையில்லைம்மா. ஏன்னா தனிமைங்கும் போது மனிதன் வந்து எல்லாத்தையும் இழந்த பிறகு இந்த முற்றம் திறந்த முனிவாரா போற காலம் தான் தனிமை வேணும். குடும்பஸ்தனுக்கு அதில் ஆக்கிப்படாதுதான் என்னுடைய கருப்பு. வாய்ப்புக்கு நன்றிம்மா.
0: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில பேசுற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையத்திலிருந்து சிறங்கசாமி பேசுகிறேன்.
0: ரங்கசாமி சார் சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு?
2: வாழ்க்கையில் தனிமை அவசியமானதான் கேக்குறீங்க. பல கோணங்கள் பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஏன்னா வந்து தனிமைங்கிறது வந்துங்க, இப்ப இல்ல குடும்பம் இல்லாம தனிமை இருக்குதுங்க, நண்பர்கள் தனிமை இருக்குதுங்க, அது நிறைய தனிமை, அதுல இனிமை காண முடியாதுங்க. ஒரு கல்யாணம் பண்ணாமே இனிமை தனிமைங்க, அது ஒரு தனிமைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிமை இருக்குங்க. அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல இந்த தலைப்ப. என்னுடைய பார்வையில சொல்றேன், தனிமை என்பது 19 தனிமை கொஞ்ச நேரம் வேணுங்க. நான் எடுக்க என்னுடைய பார்வையை சொல்றேங்க. அதாவது வந்து எப்பவும் நட்பு ஓட்டத்திலே இருந்து வச்சுங்களா, அவன் சளிச்சு போயிருங்க. தனிமையை வந்து பாத்தீங்கன்னா, தனிமை இல்ல, தனிமையில இருந்து நான் பாதிப்பு உலகத்திலே பாதிப்பு இருக்க மாட்டேன். ஏன்னா உடல் மன அழுத்தம் இந்த மாதிரி வந்துருங்க. அப்ப பாக்கும்போது தனிமையா பாக்கும்போது ஒரு சிந்திக்கிற நேரம், ஒரு தனிமை அரை நேரம் ஒரு நேரம் ஒதுக்கணுங்க. ஒதுக்கி நம்ம என்ன பண்ண, நம்ம தவறுகள் என்ன, நம்ம நல்லது என்ன பண்ணிக்க, தனிமையில இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா அடுத்த நேரங்களுக்கும் பொதுஜனத்துக்கு சரிதா இருக்கு. சிறுக்கும் எடுத்து குறிப்பு எடுத்தோம்னா, இல்லத்தரசி கிட்ட சண்டை போடுறோம்னு வச்சுங்களேன், அந்த சண்டை போடும்போது நம்ம கொஞ்சம் பத்து நிமிஷம் யோசனை பண்ணிருந்தா தவறு நடந்துக்காதுங்க, அது ஒரு தனிமை இருக்குதுங்க. ஒரு வணிகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னப்பண பிரச்சனையா இருக்கு, தனிமையில பத்து நிமிஷம் யோசனை வச்சுங்களா, அந்த வணிகம் சிறப்பா இருக்குங்க. அந்த மாதிரிங்க நிறைய தனிமையில கண்டிப்பா 100% சொல்றேன் விழுக்காடு, தனிமையில இனிமை காண முடியும். இன்னொரு பேரில் தனிமை வந்து கொஞ்ச நேரமா இருக்கணும், நிரந்தர தனிமை தீர்வாகாதுங்க.
0: நிகழ்ச்சியில சார் லைன்ல இருக்கீங்களா? அவங்க சொல்ல வந்த குறிப்பு ரொம்ப அழகாக அவங்களே கன்க்ளூட் பண்ணாங்க இல்லையா, அதாவது தனிமை வந்து தேவை தான், ஆனால் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நீயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நிகழ்ச்சியில பேசிட்டே இருக்கும், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி அடுத்த பாடல் வந்துட்டு, குட்டி திரைப்படத்தின் விவேகாவுடைய பாடல் வரிகள்ல தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய குரையில, தேவி பிரசாத்துடைய இசையிலையும் பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டே தொடர்ந்து அஞ்சிருக்கு நிலை பண்பலை 102.6.

9:47 ஆயாச்சு. நாம பேசிட்டு இருக்கிறோம் அனந்த பூங்காட் நிகழ்ச்சியில தனிமை வாழ்வில் அவசியமா அப்படின்னு. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யார்? இங்கிருந்து வணக்கம்.

0: மேடம் காலை பணிவான வணக்கம் மேடம். ரவிக்குமுல் தான், மூலகர்பட்டி மேடம்.
1: சொல்லுங்க சார். வணக்கம்.
0: அவசியமே இல்லை மேடம் தனிமை. ஏன்னு கேட்டா அப்பா அம்மா, நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கூட இருக்காங்க, ஒரு கலகலப்பா போகுது. அதுல திருமணம் வந்துட்டு நம்ம துணை வரும்போது அவங்களோட ஒரு கலகலப்பா இருக்கும்போது தனிமையில வந்து பட்டமரமா ஆயிடுவோம். அதே மாதிரி எனக்கு எல்லாம் நான் தனிமையில எங்கேயும் வேலைக்கு, தோட்டத்துல வேலைக்கு, கடைக்கு எங்கேயும் வேலைக்கு போறேன்னா எனக்கு பண்பலை இருக்கு. எனக்கு ஆறுதல் அது வாக்கிய ஒவ்வொரு கருத்தா கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு நிகழ்ச்சியா கொடுத்து 6 மணிக்கு வைக்கிற எப்பம் அது வாக்கிய ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தனிமை வந்து நமக்கு வந்து என்னைக்கு துணை நிக்காது மேடம். உறவுகளை விட்டு போயிரும், பிள்ளைகளை விட்டு போயிரும், எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போறதுதான் தனிமை. அந்த தனிமை எனக்கும் ஜெயிக்கிறது மேடம். பட்டுமாடம் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க, தனிமை வந்து தேவையே இல்லைங்க, அது வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கூட கலந்துக்கிட்டு பகிர்ந்துக்கலாம் நிகழ்ச்சியில். அதுக்காக கால் பண்ணலாம் 0462-256-1132 அப்படின்னா 0462-262-1133 எங்களுக்கு நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஓகே, அடுத்த நேயர் எங்கேருந்து கேட்டலாம்? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சார் சொல்லுங்க.
2: அதாவது தனிமை வந்து நம்ம எந்த நேரம் பார்த்தாலுமே நம்ம வந்து யோசனை பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அது கதை எழுதுறவங்களுக்கு, கட்டுரை எழுதுறவங்களுக்கு, கதை யோசனை எழுதுறவங்களுக்கு இப்படி வந்து அவங்களுக்கு வந்து தனிமை தேவைப்படலாம். அவங்க கூட மறுபடியும் வந்து அவங்க என்டர்டைன்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னு தான் பார்ப்பாங்க.
1: என்ன
2: எந்த நேரம் பார்த்தாலும் தனிமையா இருந்துச்சுன்னா நம்ம முகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முகம் வந்து அந்த நரம்பெல்லாம் வந்து இறுகி போய் என்ன அப்படின்னு மூஞ்ச விகாரமா காட்டும். அதனால யார்ட்டையா பேசணும், வாய் விட்டு சிரிக்கணும், எல்லாரும் தனிமையை வந்து கொஞ்சம் இருக்கணும். ஆனா அதுக்குன்னு வந்து ஒரேதான் தனிமையா இருக்க கூடாது, அது அவசியம் கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன்.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. எங்கள்கிட்ட பேசினதுக்கு நன்றி. தனிமை அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு நேயுமே சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. இனிது இனிது திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வகைகளில் கார்த்திகுடைய குரலில் மிக்கி ஜே மேயருடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைய பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 55 நிமிடம் ஆயாச்சு. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பேசிட்டு இருந்தோம் தனிமை வாழ்வில் அவசியமா அப்படின்னு. நம்ம நிகழ்ச்சியில நிறைவான நேயர் யார் இங்கிருந்து கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். நிகழ்ச்சியோட நிறைவான நேரா வந்திருக்கீங்க. யார் எங்கிருந்து?
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருநெல்லூர் மாரியம்மன் ஜோதி பாண்டியன்.
1: ஜோதி பாண்டியன் சார், சட்டுன்னு சொல்லிருங்க உங்களுடைய கருத்து.
2: தனிமை ஒரு தவநிலை, மௌனத்தின் உயர்கலை, சிந்தனை முழுதும் சோகம் மறைந்து சுகங்கள் கொடுக்கும் மனநிலை. தனிமையிலே இனிமை வரும், மௌனத்தின் பொருள் உணரும், நம்மை ஒரு படைப்பாளியாய் நமக்குள் ஒரு உணர்வு வரும். தனிமையில் அமைதி, துன்பங்கள் மறதி, தேகத்தை சுற்றிலும் உலகத்தின் சுழற்சி, யோகத்தின் முதன்மை, எண்ணங்களின் முதன்மை.
1: சூப்பர் சார், கவிதை நடையில நிறைவான நேரம் வந்து ஃபினிஷிங் டச் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. ஸோ 9:56 ஆயாச்சு. தனிமை அப்படிங்கிறது வாழ்க்கையில் அவசியமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவைதாங்க. அதாவது நம்மளே ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருக்குறோம், நமக்கு ஒரு வந்து டென்ஷனாக ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா அந்த பிரேக் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம்தான். அதுக்காக தனிமையாகவே இருக்குது கண்டிப்பாக, அது வந்து அதுவும் ஒரு பிரச்சனை தான் இல்லையா. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு மாதிரி டயர்டான மாதிரி இருக்குது, ஒரு கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்தால் நல்லா இருக்குமே, எனக்குன்னு ஒரு வந்து தனிமையான நேரம் இருந்தால் அதெல்லாம் செய்யலாமே நினச்சிக்கலாம், யோசிக்காதீங்க, டக்குன்னு ஒரு பிரேக் எடுத்து உங்களை நீங்களே ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. மாரி திரைப்படத்துலேருந்து விக்னேஷ் சிவனுடைய பாடல் வரிகளில் தனுஷ் சின்னப்பொண்ணு மகிழினி மணிமாறன் இணைந்து பாடின பாடல் அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்திச்சிருக்கும். அதை தொடர்ந்து 12 மனம் விரும்பி நிகழ்ச்சியாக நேயர்களுடைய விருப்ப பாடலை கேட்கறதுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுவதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுகவின் ஒரு குழு தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு CV சண்முகம் கூறியுள்ளார். இக்குழுவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு SP வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் BJP அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை IIT-யில் BS படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேர்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கேட்கக்கூட ரொம்ப எளிமையான கேள்விகளுக்கு சரியான பதிலும் சொல்லலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்கலாம் 256-1132, அப்படி இல்லைனா 256-1133. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா இல்லை மொபைல்லேருந்து கால் பண்ணுற நேர்களாக இருந்தீங்கன்னா 0462 அப்படிங்கிற இணைப்பினை சேர்க்க மறக்காதீங்க. நிகழ்ச்சியில முதல் நேர் யார், என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேட்டறலாம். வணக்கம்.
1: காலை நிகழ்ச்சி அருமையாக.
2: The person you are speaking with has put your call on hold. Please
0: hold போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
2: நீங்கள் பேசும் நபர்
0: உங்கள். அவங்க வந்து ரொம்ப ஆர்வமா பேச வந்துட்டு கடைசியில ஹோல்ட் போட்டுட்டாங்க. வணக்கம் நேர்களே, நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு அழகான பாடல் கேட்டலாம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சியில் தொடரலாம். இன்னைக்கு நம்ம குவிஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை மற்றும் ஓவியம் சார்ந்த கேள்விகள் தான் இருக்க போகுது. ஸோ முதல் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டுட்டு முதல் பாடலும் நம்ம கேட்க போயிடலாம். தமிழகத்தின் பாரம்பரிய ஓவிய கலைனா எதை சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் முதல் கேள்வி. தமிழகத்தின் பாரம்பரிய ஓவிய கலை எது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல்கள் கேட்டுட்டு கூடவே அழகான கேள்வி பதில்களும் கேட்க போகிறோம். ஏன் அழகான சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கலை மற்றும் ஓவியம் சார்ந்த கேள்விகள் தான் கேட்க இருக்கிறோம்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாரு என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: பாப்பா பேசுறேன்.
0: பாப்பா சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க இருக்கிறீங்க?
1: எனக்கு புலிக்குச்சி பாண்டியில இருந்து ஆலங்காலங்குடி.
0: ஓகே, கண்டிப்பாக அந்த பாடல் உங்களுக்காக கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தமிழகத்தின் பாரம்பரிய ஓவிய கலை எது அப்படின்னு. ஆப்ஷன் வேணுமா?
1: சொல்லுங்க.
0: ஒன்று வந்து மதுபாணி ஓவியம், இன்னொன்று தஞ்சாவூர் ஓவியம்.
1: மதுபாணி ஓவியம்?
0: மதுபாணி ஓவியம் கிடையாது, தஞ்சாவூர் ஓவியம் தான் பாரம்பரிய ஓவிய கலை. சரியா? ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. தஞ்சாவூர் ஓவியம், இது வந்து மர பலகையில் வரையக்கூடிய, துணியை ஒட்டி அதன் மேலே வரையக்கூடிய ஒரு ஓவியம் தான் இந்த ஓவியம். இந்த ஓவியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓவியம் வரைகிறதோட அதுக்கு மேலே தங்கம் மற்றும் கற்களாலும் அலங்கரிக்கப்படுற ஒரு கலை தான் தஞ்சாவூர் ஓவியம். இதுதான் தமிழகத்தின் பாரம்பரிய ஓவிய கலையாக இருக்குது. நிகழ்ச்சியில் அவங்க கேட்ட பாடல் இதோ வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கலை மற்றும் ஓவியம் சார்ந்த கேள்வி பதில்கள் தான் வச்சிருக்கோம். அதுக்கும் நீங்கள் அழகாக பதில் சொல்லலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாறைகளில் செதுக்கப்படும் சிற்ப கலைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழகத்தில் விளங்கும் இடம் எது? பாறைகளில் செதுக்கப்படுகின்ற சிற்ப கலைகளுக்கு வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக தமிழகத்தில் ஒரு இடம் இருக்குது, அது என்ன இடம் அப்படிங்கிறத சொல்லிட்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் சரியாக காலை 10:11.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: புதுக்குடியில இருந்த கவிதா சீனிவாசன் பேசுறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கீங்க கவிதாமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் மேடம்.
2: என்ன பாட்டு நீ கேட்க இருக்கிறீங்க?
3: எனக்கு வந்து டிராகன் படத்துல இருந்து வானம் பார்த்து கிடந்தேனே அந்த பாடல ஒளிபரப்புங்க.
2: ஓகே, சூப்பர், அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, கொடுத்துடலாம். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுருவோமா? பாறைகள்ல செதுக்கப்படும் சிற்ப கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இடம் எது? உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமா?
3: மாமல்லபுரம்.
2: மாமல்லபுரம் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி.
3: நன்றி.
2: மாமல்லபுரம் பாத்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்து குடைவரை கோவில்கள் வந்து இங்க ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம ஒற்றைக்கல் ரதங்களும் இங்கு உலக புகழ் பெற்றவை அப்படின்னு தான் சொல்லும். ஸோ பாறைகள்ல செதுக்கப்பட்ட சிற்ப கலைகள் அப்படின்னா டக்குன்னு ஞாபகம் வர்றது மாமல்லபுரம் தான். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகிதம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காகிதத்தெல்லாம் ஒட்ட வச்சு ஒரு கலை வடிவம் இருக்கு, அது என்ன, அதுக்கு பெயர் என்ன அப்படிங்கறதான். காகிதங்களை ஒட்டி உருவாக்கப்படும் கலை வடிவத்தின் பெயர் என்ன அப்படிங்கறதான் அடுத்த கேள்வி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஃபுல்லாவே கலை மற்றும் ஓவிய

0: நேர்களை இது உங்களை எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்கள்லாம் ரொம்ப அழகான பாடல் கேட்டுட்ருக்குறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேர் யார் என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன், ஒடையாம்பிலிருந்து.
0: சுதாமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க என்ன பாடல் இன்னைக்கு? ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், காகிதங்களை ஒட்டி உருவாக்கப்படும் கலை வடிவத்தின் பெயர் என்ன அப்படின்னு. உங்களுக்கான ஆப்ஷன் ஒன்னு வந்து கொலாஜ், இன்னொன்னு மொசைக். கொலாஜ் அப்படிங்கறது மிக சரியான பதில், கரெக்டா சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இந்த கொலாஜ் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு கலை வடிவம் தான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, வெவ்வேறு வகையான காகிதங்கள் இருக்குல்ல, அது இல்லைன்னா வெவ்வேறு வகையான துணிகள், இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு ஒன்றாக ஒட்டுறது தான் ஒரு கலை. அந்த கலைக்கு பேரு தான் கொலாஜ் அப்படின்னு சொல்றாங்க. நேர்களை இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில விருப்ப பாடல் கூட சேர்ந்து கலை மற்றும் ஓவியத்தில் இருக்கக்கூடிய கேள்வி பதில்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டுட்டு படப்பட பட்டாமூச்சி பாடல் கேட்க போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்க, இந்தியாவின் தேசிய ஓவியர், நேஷனல் ஆர்டிஸ்ட் என்று போற்றப்படுபவர்.

அவர்கள் யார் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்தியாவின் தேசிய ஓவியர், நேஷனல் ஆர்டிஸ்ட் என்று போற்றப்படுபவர் யார்? பாடல் வந்துட்டே இருக்க மஜ்னு திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். நேரம் சரியாக காலை 10:23.

0: நேரம் சரியாக காலை 10:30 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் என்ன விருப்ப பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையிலிருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
0: ராஜ் சொல்லுங்க சார், என்ன பாடல் இன்னைக்கு?
1: இட்லி கடப்படத்துல இருந்து ஏதாவது பாட்டு.
0: ஏதாவது பாடல் கொடுத்துடலாமா? சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா? இந்தியாவின் தேசிய ஓவியர், நேஷனல் ஆர்டிஸ்ட் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் வேணுமா? ராஜா ரவிவர்மா, இன்னொன்னு எம்எஃப் உசேன்.
1: ராஜா ரவிவர்மா.
0: ரவிவர்மா அப்படிங்கறது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. இவங்களை ஏன் நம்ம வந்து நேஷனல் ஆர்டிஸ்ட், தேசிய ஓவியர் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய புராண கதைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதைகள் எல்லாமே ஐரோப்பிய பாணியில் வரைந்து பெரும் புகழ் பெற்றவர் வந்து ராஜா ரவிவர்மா அவர்கள். அதனால் இந்தியாவின் தேசிய ஓவியர் அப்படின்னு போற்றப்படுகிறார்கள். நேர்களே, இட்லி கடை திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டுடலாம். உலக கலை தினம், வேர்ல்ட் ஆர்ட் டே, எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. உலக கலை தினம் எப்பொழுது அப்படின்னு தெரிஞ்சால் கால் பண்ணி ஆன்சர் சொல்லிவிட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ பாடல் வந்துகிட்டே இருக்கு இட்லி கடை திரைப்படத்திலேருந்து. நேரம் சரியாக காலை 10:31. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: நேர்களே, உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புது நிகழ்ச்சி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நாங்குநேரிலிருந்து கணேசன் பேசுறேன்.
0: கணேசன் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: கேஜிஎஃப் 2ல இருந்து மெஹபூபாங்கிற பாடல்.
0: மெஹபூபா பாடல் கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உலக கலை தினம் வேர்ல்ட் ஆர்ட் டே எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன் வேணுமா?
1: சொல்லுங்க.
0: ஒன்று வந்து April 15, இன்னொன்று May 20.
1: தெரியல. சரி, April 15 விடுங்க.
0: தெரியல, குத்து மதிப்பாக சொல்லிட்டீங்க. ஆனால் அது சரியான பதில், April 15 தான் உலக கலை தினம். சரியா? நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: April 15 வந்து டாவின்சியின் பிறந்த நாள். அந்த நாளை வந்து சிறப்பிக்கும் வகையில், அவங்கள நினைவு கூறும் வகையில் தான் April 15 வந்து உலக கலை தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டுருவோமா? எந்த ஓவிய கலை வடிவத்தில் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? இன்றைக்கு நிகழ்ச்சியை முதலேருந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இதற்கான பதில் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஓவிய கலை வடிவத்தில் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் கால் பண்ணி சொல்லிவிட்டு உங்கள் விருப்ப பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது, KGF 2 திரைப்படத்திலிருந்து.

0: கேஜிஎஃப் டூ திரைப்படத்திலிருந்து பாடல் கிட்ட நேரம் காலை 10:40 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேர்கள்லாம் ரொம்ப அழகான பாடல் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் முருகன்.
0: முருகன் சார், என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில? தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்கள் பயன்படுத்தப்படுகின்றன? எந்த ஓவியத்துல வந்து விலை உயர்ந்த கற்களும் தங்கமும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது தான் கேள்வி. ஆப்ஷன் வேணுமா?
1: ஒன்னு
0: வந்து தஞ்சாவூர் ஓவியம், இன்னொன்னு மைசூர் ஓவியம்.
1: தஞ்சாவூர் ஓவியம்
0: அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்லாம் வந்து அது ஏற்கனவே தனி சிறப்பு உண்டு அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக 22 கேரட் தங்க தகடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே பயன்படுத்துவாங்களாம் சில நேரங்களில். அதனால தான் பல ஆண்டுகள் ஆனாலும் அது மங்காமல் அப்படியே பளிச்சுன்னு இருக்குமா. ஸோ இந்த தங்கம் விலை உயர்ந்த கற்கள்லாம் வந்து இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தா குகைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து ஓவியங்கள் வந்து ரொம்ப புகழ் பெற்றது, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓவியங்கள் வந்து எந்த மதத்தை பிரதிபலிக்கின்றன? அஜந்தா குகை ஓவியங்கள் எந்த மதத்தை பிரதிபலிக்கின்றன அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, சிகரம் தொடு திரைப்படத்தில் இருந்து. நேரம் சரியாக காலை 10:42.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6ல கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: நாகூரில் புண்ணிய நகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார், என்ன பாடல் சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில? உங்களுக்கான கேள்வி, அஜந்தா குகை ஓவியங்கள் எந்த மதத்தை பிரதிபலிக்கின்றன? புத்த மதம். மிகச்சரியான பதில், அழைத்தமைக்கு நன்றி. நன்றி. புத்த மதம் தான். இப்போ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த அஜந்தா குகைகள் பார்த்தீங்க அப்படின்னா, புத்தர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா, அதை வந்து ஓவியங்களாகவே இங்கே வந்து அழகாக சித்தரிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த குகையில் ஓவியங்கள் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப அழகாகவே இருக்கும். நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6ல கேட்டுட்ருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கிறாங்க நேயர்கள். அது மட்டும் இல்லாமல்

இன்றைக்கான கேள்வி பதில்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கலை மற்றும் ஓவியங்கள் சார்ந்த கேள்விகளாக தான் இருக்குது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக மெல்லிய கோடுகளால் ஆன வார்லி ஓவிய கலை வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்த வார்லி ஆர்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சின்ன சின்ன கோடுகளை வச்சே ரொம்ப அழகாக ஒரு ஓவிய கலை வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது நிறைய இடங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போலாம் வந்து செவரில் டெக்கரேஷனுக்காக அதை வச்சுருப்பாங்க, இல்லை பெரிய பெரிய கடைகளில் வச்சுருப்பாங்க, புடவைகளில் நம்ம நார்மலாக போகிற ட்ரெஸ்ஸிலலாம் அந்த ஓவியங்கள் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். அந்த வார்லி ஓவிய கலை வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தது அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக, நீர் பறவை திரைப்படத்திலேருந்து.

0: நேர்களே, தொங்கல ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த நேர் யார், எங்க இருந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம் சகோதரி, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தேனில சொன்னா நல்லா இருக்கீங்களாப்பா?
0: ஸ்வர்ணலதாமா, எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: எனக்கு சந்திரமுகில இருந்து கொக்கு பரப்பற கோழி பரப்பற மைனா பரப்பற அந்த பாட்டு.
0: பரப்பற பாடல் கண்டிப்பா உங்களுக்காக வழங்கிடலாம். உங்களுக்கான கேள்வி கேட்டிருந்தோம், மிக மெல்லிய கோடுகளால் ஆன வார்லி ஓவிய கலை வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தது? ஆப்ஷன் வேணுமா?
1: ராஜஸ்தான் நினைக்கிறேன்.
0: ராஜஸ்தான் இல்ல, மகாராஷ்டிரா.
1: நன்றி
0: நன்றி. மகாராஷ்டிரா அப்படிங்கறதுதான் சரியான பதில். மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால வரையப்படுகின்ற ஓவியங்கள் தான் வந்து இந்த வார்லி ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க ரொம்ப பெருசா இல்லை, ஒண்ணுமே இருக்காது. முக்கோணம், சதுரம், கோடுகள், குட்டி குட்டி வட்டம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஓவியமா வரைகிறது தான் வார்லி ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. நேர்களே, இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் ரொம்ப அழகாக அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க வந்த கேள்வி பதில்கள் எல்லாமே கலை மற்றும் ஓவியம் சார்ந்த கேள்வி பதில்களாக தான் இருந்தது. நேர்கள் எல்லாருமே ரொம்ப அழகாக கலந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து சரியான பதில் சொன்னீங்க, நிறைய பேர் முயற்சி பண்ணீங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துட்டே இருக்கு, சந்திரமுகி திரைப்படத்தில். அந்த நேரம் சரியாக 10:55 ஆக இருக்குது.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. முற்பகல் 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சியில இன்று பால்னா திட்டம் குறித்து தான் கேட்க இருக்கிறீங்க. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பளிஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 11:03 ஆயிட்டு இருக்குது. நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான். எந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க போகிறோம். கூடவே இதயம் தொட்ட இடைக்கால பாடல்களும் வளம் வர காத்துட்ருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய நமக்கு தெரியாத நிறைய அரசு நலத்திட்டங்களை பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளையும் தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் முதலாவதாக நாம் இன்றைக்கி பால்னா அப்படிங்கிற திட்டம் பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் ஒரு பொண்ணு வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் கவனிச்சிக்கிறது ஒரு பெரிய ஒரு வித்தை மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா? ஆனால் அப்படி வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா, ஐயோ நம்ம வேலைக்கு போயிட்டோம், குழந்தை யார் பார்த்துக்குவா, அவங்க சரியாக சாப்பிட்டு சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துருவாங்களா, குழந்தால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷம் அவங்க மனசில் இந்த கவலை ஓடிட்டே இருக்கும். இந்த கவலையை சரி செய்கிறதுக்கு நம்ம அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான் இந்த பால்னா திட்டம். இதில் என்னென்ன உட்பட்டிருக்குன்றது தான் பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடலும் வந்துட்டே இருக்குது. இரட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து நான் காமராசனுடைய பாடல் வரிகளை எஸ் ஜானகியுடைய குரலில் இளையராஜா இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6

0: இதமான இன்னிசைகளோடு நம் இதயத்தை வருடிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: பதினோரு மணி 9 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியோடுதான் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சியில பால்னா திட்டம் பத்தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இது வெறும் திட்டம் மட்டும் இல்லைங்க, சொல்லப்போனால் இது ஒரு விடம் கூட சொல்ல முடியாது, ஒரு பாதுகாப்பான கூடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊரில் முன்னாடியெல்லாம் அங்கன்வாடிகள் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இப்போ மத்திய அரசு இந்த பால்னா திட்டத்தை ரொம்ப நவீனமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக அந்த இடத்துல விட்டுட்டு போகலாம். இதில் 6 மாத குழந்தையிலேருந்து 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் சேர்த்துக்கலாம். வெறும் குழந்தையை விட்டுட்டு போகிறது மட்டும் அது பார்த்துக்கிற இடம் மட்டும் இது கிடையாதுங்க, ஒரு வீட்டோட அரவணைப்புமே அங்கே கிடைக்கிறதுக்கு இந்த திட்டம் வந்து நோக்கமாக செயல்பட்டுருக்குது. அப்படி என்னென்ன வசதிகள் அப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கிறது போலேயே குழந்தைகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தாய்மார்கள் யோசிக்கிறது சத்தான உணவு என் பிள்ளைக்கு கிடைக்குமா கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது தான். இந்த திட்டத்தின் மூலமாக குழந்தைகளோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வயசுக்கும் தகுந்த மாதிரி சத்தான உணவுகளை அங்கே கொடுக்குறாங்க. சாப்பிட்ட பிறகு சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கண்டிப்பாக தூங்குவாங்க இல்லையா, ஸோ குட்டி பசங்க நிம்மதியாக தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரி சுத்தமான படுக்கை வசதிகளும் அங்கே இருக்குது. இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக செய்வாங்களா, செய்யக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க, அதுக்கு அரசாங்கம் ஏதாவது கவனிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. எஜமான் திரைப்படத்துல வாலியுடைய பாடல் வரிகளை மலேசியா வாசுதேவன் பாடினது இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.
2: கம் கம் கை நாட்டு
3: என்னங்க எஜமா திட்டுங்க,
2: தூக்கி பாரு தூக்கு சட்டிய,
3: அட அதான் நான் பார்த்தேன்,
2: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா, தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா, பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா, யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
3: தெரிஞ்சு போச்சுன்னா
2: தலை கவிழ்ந்து நிக்கணும், கிடைச்சதல்ல.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
6: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
7: பதினோரு மணி 15 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியில பால்னா திட்டம் பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். வேலைக்கு செல்லக்கூடிய அம்மாமார்கள் அவங்களுடைய குழந்தைகளை கவனிச்சிக்கிறதுக்கு இந்த திட்டம் மூலமாக அங்கே விட்டுட்டு போகலான்றது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே பிள்ளைங்களை சும்மா குறைக்க மாட்டாங்க. பாட்டு பாடுறது, கதை சொல்கிறது, சின்ன சின்ன விளையாட்டுகள் மூலமாக அவங்க மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்கிறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைக்கு திடீர்னு உடம்பு முடியலை அப்படின்னா கவனிச்சிக்கிறதுக்கு முதலுதவி வசதிகளும் அங்கே இருக்குமா. ஒரு அம்மா நிம்மதியாக வேலை பார்த்தா தான் அவங்களால அந்த வேலையில் ஜெயிக்க முடியும். என் குழந்தை பாதுகாப்பான இடத்துல சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்குறான் அப்படிங்கிற அந்த நிம்மதி தான் இந்த பால்னா திட்டம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்குது. இதனால் நிறைய பெண்கள் திருமணத்துக்கு அப்புறமும் கூட, அதுவும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட, அவங்களுடைய வேலையை அவங்களுடைய கரியரை விட்டு கொடுக்காமல் முன்னேறதுக்கு அந்த திட்டம் உதவியாக இருக்குது. சரி, அங்கே இதெல்லாம் கிடைக்கும், மருத்துவ கண்காணிப்பு இருக்கும், நல்லா பார்த்துக்குவாங்கலாம் சொல்கிறீங்க, அப்படி யார் அங்கே இருந்து பார்த்துக்குவாங்க? தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியோட பாடலுக்கு பிறகு. நீங்கள் கேட்டவே திரைப்படத்தில் தான் பாடல் இருந்துட்டு இருக்கு. புலமைப்பித்தனுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடின பாடல் இளையராஜாவுடைய இசையில. பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதே நீ. கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதே.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

11:21 ஆகிட்டு வெளிச்சம் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வெளிச்சம் நிகழ்ச்சியில் பால்னா திட்டம் பார்த்தா தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு வேலைக்கு போகக்கூடிய அம்மாமார்கள் அவங்களுடைய குழந்தைகளை இந்த பால்னா திட்டத்தின் கீழே விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா கவனிச்சிக்கிறதுக்கு யார் இருப்பாங்க? இங்கே வந்து யாரோ ஒருத்தவங்க சும்மா இருந்து அவங்கள பிள்ளைங்களுக்கு கவனிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. குழந்தைங்களை கையாளுறதுக்காகவே நல்ல அனுபவம் இருக்கிற கேர் கிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய காப்பாளர்கள் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு முறையான பயிற்சி கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்களோட பாதுகாப்பு தான் அங்கே முதல் வேலையாக வச்சு அவங்களும் செயல்படுறாங்க. இந்த திட்டத்தில் இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது. வேலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரியான வசதி அங்கே இருக்கும். அதாவது பால்னா அப்படின்னு திட்டம் மூலமாக ஒரு பெரிய ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா

ராஜாக்களுடைய வேலை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுது. மாதத்துக்கு 26 நாட்களில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 10 மணி நேரம் வரைக்கும் குழந்தைகளை அங்கே விட்டுக்கலாம். இதனால் வேலை முடிஞ்சு வர்ற வரைக்கும் அம்மாக்கள் பதட்டம் இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக அவங்களுடைய குழந்தைகளோட பாதுகாப்பை யோசித்து நிம்மதியாக அவங்க வர முடியும். தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்குது. வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய குரலில், இளையராஜாவுடைய இசையில், மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒளிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: பதினோரு மணி 28 ஆகிட்டு இருக்குது. பால்னா திட்டம் பத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த திட்டத்தில் பெண்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து ரொம்ப குறைவான கட்டணத்தில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இலவசமாகவே இந்த சேவை வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதனால் நடுத்தர வர்க்கம், ஏழை தாய்மார்களும் அவங்களுடைய குழந்தைகளை பயம் இல்லாமல் அங்கே சேர்த்துட்டு போக முடியுது. இதனால் குழந்தைகள் எதுவும் பாதிப்புக்குள்ளாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக, ஏன்னா குழந்தைகளுடைய சமூக வளர்ச்சி வந்து இங்கே அவங்க மேம்படக்கூடியதாக இருக்குது. வீட்டில் பிள்ளைங்க மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தனியாக விளையாடுறதுக்கான சூழ்நிலை இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே வந்தாங்கன்னா மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து பழகும் போது அவங்களுக்கு அந்த பகிர்ந்து கொடுக்குற குணம், மற்றவங்களோட பேசக்கூடிய அந்த விஷயம், சமூக அறிவு, இதெல்லாமே அந்த சின்ன வயசே அவங்களுக்கு வந்துடுது. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது இந்த குணமாக இருக்குது. நிகழ்ச்சி அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனுடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியத்துடைய குரலில் MS விஸ்வநாதனுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மணி 35 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. பால்னா திட்டம் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ வரக்கூடிய பால்னா சென்டர்களில் குழந்தைகளை விட்டுட்டு போகிற அம்மாக்களுக்கு வந்து நிஜமாகவே பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்கு இல்லையா. அதுக்காகவே இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இருக்க சென்டர்களில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. இதனால் அங்கே என்ன நடக்குது, குழந்தைங்க பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத அங்கே இருக்கிறவங்க உறுதி செஞ்சுக்கிறாங்க. இது அம்மாக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருதான். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வையில் இல்லைனா அங்கீகாரம் பெற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நடத்தப்படுது. அதனாலேயே தரம் பாதுகாப்பு இந்த ரெண்டு விஷயமும் இங்கே ரொம்ப உறுதியாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய குரலில் பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 11:42 ஆகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியில் பால்னா திட்டம் பார்த்தா தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். பெண்கள் வேலைக்கு வர்றது வெறும் குடும்ப வருமானத்துக்காக மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்துக்காகவும் தான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நினச்சி கவலைப்படாமல் நிம்மதியாக வேலை பார்க்கும்போது தான் அந்த நாட்டோட எதிர்காலமே பிரகாசமாக இருக்கும். ஸோ அந்த பிரகாசத்துக்கு இந்த பால்னா திட்டம் அப்படிங்கிறது ஒரு வெளிச்சமாக இருக்குது. பொதுவாக ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு ஒரு கிராமமே தேவைப்படும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. இப்போது அந்த கிராமமாக இந்த பால்னா அப்படிங்கிற திட்டம் தான் இருக்குது. வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கு இது ஒரு பெரிய தோல் கொடுக்குற தோழல் மாதிரி செயல்படுது. இவ்வளோ நேரமும் அந்த திட்டம் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தான் தகவல்களாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்குள்ள நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் கேஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ராவுடைய குரலில் சந்திரபோஸுடைய இசையில் பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.

0: 11 மணி 48 நிமிடம் ஆகிட்டுருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. வெளிச்சம் நிகழ்ச்சியில் இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தான் எடுத்துகிட்டு சிந்து சாராக வந்துட்டாங்க. சொல்லுங்கள் சிந்து சாரா.
1: முக்கியமான செய்திகள் என்னென்னா, இப்போ வந்து சுற்றுலா டைம் அப்படின்னே சொல்லலாம். வெக்கேஷனுக்காக எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற நீர் அருவிகளில் போய் குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான தகவல் தான் மணிமுத்தாறு அருவி அப்புறம் தலையணையில் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. நெல்லை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சில நாட்களாக கனமழை பெய்த காரணமாக மணிமுத்தாறு அருவி பார்த்தீங்கன்னா கடந்த 9ஆம் தேதி வந்து மூடப்பட்டாங்க, அதாவது குளிக்க தடை விதிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் வந்து அருவியில் நேற்று தண்ணீர் வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து மணிமுத்தாறு அருவியில் வந்து சுற்றுலா பயணிகள் குளிக்கலாம். அதேமாதிரி கலக்காடு பார்த்தோன்னா, கலக்காடு பகுதியில் கடந்த 2 மாதமாக பயங்கரமாக வெயில் அடித்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா தலையணையில் தண்ணீரே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால வந்து கடந்த 6ஆம் தேதி முதல் மூடப்பட்டிருந்தது. இப்போ வந்து கலக்காட்டு மலைப்பகுதியில் கொஞ்சம் மழை பெய்து கோடை மழையால் நனைஞ்சதுனால தலையணையில் நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. அதனை தொடர்ந்து வந்து நேற்று முதல் மீண்டும் தலையணையும் திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதியும் வழங்கியிருக்காங்க.
0: ஸோ இந்த தகவலுக்கு அப்புறம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்கு. தாய் வீடு திரைப்படத்திலிருந்து வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடின பாடல் சங்கர் கணேஷுடைய இசையில். பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 ஓடு

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 11:55 ஆயாச்சு. வெளிச்சம் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு.
1: நேர்களை, இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் அட்டகாசமான திட்டம் குறித்து கேட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் தகவல்களும் கேட்டீங்க. நிகழ்ச்சியிலே மணி நேரம் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்கள் தோழி சிந்துசாரா மற்றும்
0: நான் உங்கள் தோழி ஆஜே ஜெவிமா செபாஸ்டியன். நேற்று நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்தில் மூ மேத்தாவுடைய பாடல் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடினது இளையராஜாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தரணி போற்றும் தாரகைகள், சர்வதேச செவிலியர் தினம், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், உயர்நிலை பள்ளி கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம், 1:10 நலம்தனாவில் முள்ளிக்கிரையின் மருத்துவ குணங்கள், அதனைத் தொடர்ந்து 1:55 நலம்தனா நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் உடலின் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள், வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் டெல்லி லோட்டஸ் டெம்பிள் பற்றிய தகவல்கள், மதியம் 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், மலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 வானவில், மலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், இரவு 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். ஒன்பது 15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் மதுரை காஞ்சி கூறும் கட்டிடக்கலை சிறப்புகள், 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேரிலே நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: நேரம் 12:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் சிநேகிதியே நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் தோழி ஆர்ஜி ஜெவிமா செபாஸ்டியன்.
0: ஜெவிமா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள்
1: ஆயிடுச்சு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன்.
1: பிஸியாகவே ஓடிட்டு இருக்கிறோம்ல.
0: ஆமாம், இன்றைக்காக தானே பார்க்குறோம், அதான் கேட்குறோம். சரி, ஓகே, தலைப்புக்கு போயிடலாமா?
1: போயிடலாமே. இன்றைக்கி ஸ்பெஷல் டே வேறு.
0: ஆமாம், கண்டிப்பாக சர்வதேச செவிலியர் தினம், அதாவது தரணி போற்றும் தாரைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டே வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரியுமா ஜெயமா உங்களுக்கு?
1: ஸோ அதுக்கான காரணத்தை நேர்களுக்காக நீங்களே சொல்லிடு.
0: நானே சொல்லிடுவா. சரி, ஓகே. அதாவது நவீன செவிலியர் பணியின் முன்னோடியான ஃப்ளாரன்ஸ் நைட்டாங்கல் அவங்களுடைய பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், சர்வதேச செவிலியர் தினமாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, சேவை, மருத்துவத்துறையில் பல மாற்றங்களை செஞ்சுருக்காங்களாம்.
1: ஸோ அதுக்காகவே வந்து இந்த டே வந்து நர்ஸ்க்காகவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா?
0: ஓகே, அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கேள்வியே கேட்க போகிறோம் நம்ம நேர்கள்ட்ட.
1: நேர்களே
0: நம்ம வந்து, ஆமாம், அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல்

0: வந்து ஒரு உடல்நலக் குறைவால் போனதை விட கண்டிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா மகப்பேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக நம்ம போயிருப்போம்.
1: ஆமாம்,
0: யாருமே இருக்க மாட்டாங்க.
1: தோழிகளுக்காகன்னு சொல்லும்போது நிகழ்ச்சியில் கண்டிப்பாக போயிருப்பாங்க.
0: கண்டிப்பாக நம்ம பிரசவத்துக்காக கண்டிப்பாக போயிருப்போம், இன்னும் நிறைய காரியங்களுக்கு போயிருக்கலாம். அங்கே வந்து செவிலியர் வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய சேவை இப்படி இருக்கு, அர்ப்பணிப்பு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து வியந்திருப்பீங்க இல்லையா?
1: சில நேரம் பயந்துட்டே போயிருப்பாங்க. அவங்க நம்மளை வந்து கேர்
0: பண்ணிப்பாங்க, ரொம்ப நிறைய நர்சஸ் வந்து கேர் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியந்த அனுபவங்களை தான் இன்னைக்கு நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் தெரிவிக்க போறீங்க. நேர்களே, அழைக்கலாம் 0462251132 மற்றும் 0462251133 என்ற எண்களுக்கு. நேர் வந்துட்டாங்க, பேசிடலாமா?
1: பேசிடலாம்.
0: நேர் வணக்கம்.
2: வணக்கம் சந்தியாமா. வணக்கம் ஜெனிமாமா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம்,
0: நல்லா இருக்கும். இங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம்.
0: ஓகே, சொல்லுங்க. நீங்க பார்த்து வியந்து போன செவிலியர் யாரு? அவங்களுடைய பணியை பார்த்து.
2: எனக்கு ரெண்டு பசங்க. முத பைய பறக்குறப்போ திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில நைட்டு 1:30 இருக்கும். அப்போ ஸ்கேன் இருக்கணும், அது பண்ணிட்டு நார்மல் டெலிவரி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சிசேரியன். அப்போ வந்து நார்மல் பண்றப்போ எடுத்துட்டு கூப்பிடுறப்போ அப்ப நானே வேண்டிட்டு நைட்டு 1:30 கூட கூப்பிட்டு தூக்கம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள போனாலே தூக்கம் வராது கூட்டத்தை பார்த்து. அப்படிங்கிறப்போ நானே எப்படிங்க இப்படி எல்லாம் வேலை பாக்குறீங்க? கண்டிப்பா எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கலனாலும் பிள்ளை பிறந்த பிறகு அவனுக்கு கண்டிப்பா இதை படிக்க வைக்கணும் ஆசை அப்படி சொன்னேன். கண்டிப்பா நடக்கணும்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா.
2: அவங்க யாரு கூட எனக்கு ஆகும்ல, இருந்தாலும் அவங்க வந்து அது பகல் கிடையாது நைட்டு கிடையாது வந்து ஆனா வந்துருவாங்க. நல்ல ஒரு ஒத்துழைப்பு பாத்துக்காங்க நமக்கு. அவங்க அவங்க சர்வீஸ் பக்கம் தான் வீடு வந்து, ஆனா வீட்டுல பார்த்தாலும் அவங்க கைராசி, அவங்க பிரசவம் பார்த்த யாருமே ஃபெயிலியர் ஆனது கிடையாது.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். இனிமே எங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கீங்க இந்த ஸ்பெஷல் டேல, நன்றி சொல்லிருவோம் இந்த நேரத்துல. சரியா? நேர்லயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. புவெல்லாம் கேட்டு பார்த்த திரைப்படத்துல இருந்து நிதிஸ்ரீயின் குரலில் பாடல்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

0: 12:23 ஆகிட்டு இருக்குது. நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே.
1: இன்றைக்கி சர்வதேச செவிலியர் தினம், அது அதை கொண்டாடக்கூடிய விதமாக தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.
0: அந்த வகையில் நேற்று கேட்கலாம்.
1: வணக்கம். வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். யார், வணக்கம்?
2: நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பிஸ்னி பேசுகிறேன். அனைவரும் நலமா?
1: நல்லா இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நலம், நல்ல மாதிரி ஆவலோடு இருக்கிறேன்.
1: ஓகே, சொல்லுங்கம்மா. நீங்க பாத்து வேந்து
2: போறதுதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஏசி ஆஸ்பத்திரில.
1: அப்படியா, வாழ்த்துக்கள்.
2: துணைக்கு தான் போயிட்டு வந்தேன், ஏசி பிடிக்கல, அதான் தொண்டை கட்டிட்டு.
1: சரி சரி, நீங்க பாத்து வேந்து
2: போனது. இவ்வளவு நாள் வரைக்கும் நான் இந்த ஆஸ்பத்திரிக்கும் போனது கிடையாது.
1: சரி,
2: கர்ப்பப்பையில வந்து ஒரு இதா இருக்குன்னு சொல்லி, கர்ப்பப்பை எடுக்கணும்னு சொல்லி ஒரு டாக்டர் ஈசியில தான் சொன்னாங்க.
1: சரி,
2: அப்போ நான் வந்து என் மாமன் அந்த இதை புதுப்பிக்கல, அந்த பாக்குறத. அப்புறம் அந்த மேடம் சொன்னாங்க, நேரம் அந்த மேடத்துட்டே போயிட்டேன். இன்னும் அடுத்தாக்கு ஆபீஸிற்கு சீல் வச்சு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, உடனே நான் பெட்ல சேர்க்கறேன், ரெண்டு நாள்ல கிளீன் பண்ணிடுறேம்மா, நீங்க கவலையப்படாதீங்கம்மா அப்படின்னாங்க.
1: சரி,
2: அந்த டாக்டர் மேடம் ராதிகா, ராதிகா மேடம்.
1: ஓகே,
2: இன்னைக்கு நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு, நன்றி சொல்லிட்டு, இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தான் வந்தேன்.
1: சரி, வாழ்த்துக்கள் நாங்களும் உங்க சார்பா சொல்லிடுறோம் ராதிகா உங்களுக்கு.
2: ராதிகா மேடம், அப்புறம் வந்து மறுபடியும் நான் அந்த பக்கம் போகவே இல்லை. இந்த இது பிரச்சனை இல்லாம நல்ல
1: நீங்க போகணும், நமக்கு உடம்பு நல்லா இருந்தா ஏன் நம்ம ஹாஸ்பிடல் பக்கம் போக போறோம்?
2: இல்ல, எங்களோட ஆபீஸ் பண்ணவங்களாம் வந்து வந்து அங்கே தண்ணி நிக்கி, இங்கே தண்ணி நிக்கி, இங்கே வலிக்கு அப்படின்னா வந்து
1: சொல்றாங்க.
2: ஆனா எனக்கு ஒண்ணுமே கிடையாது, மறுபடி போகவே இல்ல. நல்லா இருக்கீங்களா மேடம் அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன்ட்டேன்.
1: ஓகேங்க, ஓகேங்க, நல்லா இருக்கேன். இறைவன் அருளால இன்னும் நல்லா இருக்கு. சரியா,
2: ஆள் இல்லாம பறவைனால நான் இப்ப துணைக்கு போறேன்.
1: சரிம்மா, சரிம்மா, ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம்.
0: நன்றிம்மா, நிகழ்ச்சியில பேசி
1: நன்றி.
2: நன்றி.
1: வணக்கம்.
0: வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
1: வணக்கம். நாங்களே மாறி மாறி வணக்கம் சொல்லிட்டு இருக்கோம், நீங்களும் சொன்னா நல்லா இருக்கும். வணக்கம்.
0: சரி, ஓகே, உங்க இனிப்புல ஏதாவது பிரச்சனையா இருக்கும் பரவாயில்ல.
1: வணக்கம்.
3: எனக்கு ஒரு நம்ம இந்த நிகழ்ச்சியிலே ஒரு நம்ம உமாமா பேசினாங்க, இது வந்து நீங்க லேசா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நீங்க வந்து நீக்குவதுதான் நல்லது அப்படின்னு பேசினாங்க.
1: சரி,
3: நான் உடனே அம்பை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனேன், எங்க அம்மா தான் கூட்டிட்டு போனேன். எங்க அம்மா கூட்டு போய் லேசா நல்லா
0: எடுத்துட்டாங்க. ஏதாவது நர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? நான் பயந்துட்டே போனேன், இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லைன்னா
1: அந்த மாதிரி.
3: ஆமா, அந்த மாதிரி தான், அதாவது பயந்து தான் போனேன். அவங்க இவங்க ஒன்றுமே கிடையாது மாறிங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பயப்படுத்தீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்களும் உங்களை மாதிரி மனுஷ மாதிரி நல்லா பேசி அவங்க நல்லா எடுத்துக்கிட்டாங்க.
0: பயந்துட்டே போன உங்களை அப்படி பேசி
1: நிறுத்தி
0: நல்லபடியா சாய்ப்பிக்காங்க.
1: சரி,
3: நல்லபடியா எடுத்து விட்டாங்க.
1: ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம், நன்றி நிகழ்ச்சியில.
3: ஆமா,
0: நன்றிமா நிகழ்ச்சியில உற்சாகமா கலந்துகிட்டதுக்கு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: நேரம் 12:32 கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஸ்நேகிதியே.
1: தரணி போற்றும் தாரகைகள் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நர்ஸ் டேயில் இன்றைக்கி உங்கள் மனம் கவர்ந்த உங்களுக்கு வந்து இந்த நர்ஸ் என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சவங்க யாருன்னா பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்த நேயர்
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: நான் வந்து முகவூர்லேருந்து ஜோதி பேசுறேன்
0: மேடம். முகவூர் ஜோதி, சொல்லுங்கம்மா.
2: நானும் இந்த கல்யாணத்துக்குமே நானும் செவிலியராக இருந்திருக்கேன் மேடம், 3 வருஷம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: அந்த இது அனுபவம் எனக்கு தெரியும் மேடம். பேஷண்ட்டெல்லாம் நான் கொஞ்சம் அன்பா பழகுவேன்னா, ஒரு குழந்தை காய்ச்சல் அதிகமாச்சுன்னா வேணா நான் உள்ள விடுவேன். அதனால எதுக்கு என்னை புகழ்ந்து பேசுவாங்க மேடம்? பெட்ல இருக்கவங்களுக்கு நல்லா கவனிப்பேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர்.

0: உங்களுக்கு வணக்கம், எங்களுடைய வணக்கம். ரெண்டு பேருமே வணக்கம் சொல்லிட்டு இருக்கோம் மைக்கு முன்னாடி இருந்து. சரியா?
1: ஆமா,
0: நன்றி
1: நன்றி
0: மேடம்.
1: சோ இந்த
0: ரொம்ப
1: இடையில அவங்களுக்கு அது
0: சந்தோஷமா
1: பழைய
0: இருக்கு.
1: விஷயங்கள் ஞாபகம்
0: உங்களுக்கு,
1: வந்திருக்கும்
0: அதாவது
1: இல்லையா?
0: செவிலியர் பத்தி கேட்டுட்டு இருக்கோம், ஒரு செவிலியரே பேச வந்திருக்காங்க பாருங்க, அதனால
1: நல்ல
0: ரொம்ப சந்தோஷமா
1: அது
0: இருக்கு.
1: நல்ல நல்லா இருக்கு மேடம். அந்த கல்யாணம் முடிக்கணும்னு அந்த இது
0: அந்த
1: வேலையை
0: வேலையை வந்து
1: இருந்தது
0: சந்தோஷமா பார்த்தது. ஏன் அதுக்கப்புறம் ஏன்
1: கிடைக்கல.
0: நீங்க தொடரல?
1: கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஒண்ணு விடமன்னுக்காங்கல்ல,
0: ஐயோ
1: மாறிடுச்சு, வேண்டே போவே வேண்டாம். நீங்க டாக்டர் எல்லாம் கூப்பிட்டாரு, அது வேண்டாம்ட்டாங்க.
0: பரவாயில்ல, வீட்டுல இருந்தே உங்களுடைய ஒரு நர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்,
1: உங்களை
0: சுத்தி இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க.
2: கண்டிப்பா
0: இந்த நர்ஸ் டேல அது மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதுல.
2: நன்றி ஜோதி, நன்றி,
1: ரொம்ப
2: நன்றி, நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் தேனி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து நாகலட்சுமி கிழங்கு பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் மதிய வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்,
2: சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேங்கம்மா.
2: சொல்லுங்க, இன்னைக்கு சர்வதேச செவிலியர் தினம்.
3: செவிலியர் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை.
2: நன்றி நன்றி, சொல்லுங்க.
3: 1996 மார்ச் 10ஆம் தேதி எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சுங்கம்மா. நகராட்சி, எங்க ஊர் பெரியகுளம் நகராட்சி மருத்துவமனையில்தான் பெரிய பொண்ணு பிறந்தா. அப்ப அங்க இருந்த நர்ஸ் எல்லாம் நல்லா பாத்துட்டாங்க. அப்ப அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால டாக்டர் லீவு, அந்த நர்ஸியாதான் எனக்கு பேங்க பார்த்தாங்க. அப்ப வந்து அந்த வழி நான் பொறுக்க முடியாதப்ப கூட எனக்கு தலையில தடை, நீ கவலைப்படாதப்ப பயப்படாம இருந்து எனக்கு அந்த
2: அந்த பேச்சு கொடுத்து அப்படியே டைவர்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ஊசி
0: போடுறாங்க வலி தெரியாம இருக்கிறதுக்காக.
2: ஊசி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என் முகமெல்லாம் மாறும், அப்படியே ஒரு மாதிரி அங்கிட்டு. அவங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் கேட்பாங்க, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு நாள் நான்
0: ஊசியை பார்க்கவா பயப்பட,
2: ஒரு நாள் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஏங்க நான் எவ்வளோ கஷ்டத்தில் வந்து நிற்கேன், என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கீங்களே அப்படின்னு. இல்லை, உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம்.
0: அது மாதிரி நிறைய பேர் கோவப்பட்டாலும் அவங்க அதை அழகாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போய் அவங்க கிட்ட ரொம்ப சாதுவாக பேசி ரொம்ப அன்பாக இது பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி அவங்களுக்கு தான் தெரியும்ல. அப்படிப்பட்ட நர்ஸ் டேல இன்னைக்கு நிறைய பேர் கிட்ட பேசிட்டோம். நிகழ்ச்சி அடுத்ததா பாடலும்,
2: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே. லேசா லேசா திரைப்படத்துல இருந்து கே எஸ் சித்ரா மற்றும் சுசித்ரா ராமதுரையின் குரல்களில் பாடல்.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: நேர்களை தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்பியூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு

அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். மூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான இரண்டு நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் இரண்டாம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நான்கு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் என்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம் ஜம்மு

காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
5: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க சிநேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தரணி போற்றும் தாரகிகள், சர்வதேச செவிலியர் தினம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி
0: சந்தியா, பொதுவாக நர்ஸ்ன்னு சொன்னாலும் நம்ம எல்லாருக்கும் வந்து என்னடா, நம்ம இத்தனை தடவை கேள்வி கேட்குறோம், ஒரு தடவை சொல்கிறாங்களா, போயிட்டு போயிட்டு வராங்க, உள்ளே போகிறாங்க, வெளில வராங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் அவங்க பணிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரெஷர், அவங்க ஃபேமிலி அவங்க கவனிச்சிக்கிறதுக்கான நேரம், அவங்க தூக்கம் தனி, இதெல்லாமே அவங்க யோசிக்கிறது இல்லை.
5: இன்னொன்று என்ன, நான் என்ன பண்ணுவேன்னா டாக்டர்ஸ் கிட்ட சிலரும் கேட்கறதுக்கு யோசிப்பேன். ஒரு நாள் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க, ஆனால் யோசிப்பேன் அவங்ககிட்ட திரும்ப கேட்டால் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு.
0: ஆனால் நர்ஸ் கிட்ட தைரியமாக கேட்போம்,
5: கம்ஃபர்டபுளாக இருக்கும்,
0: அவங்கள பார்த்தாலே ஆ வந்துட்டாங்க இவங்க கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்.
5: அதாவது ஒரு சில நேரம் வந்து சில நர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு 4 நேரம் கேட்டாலும் சொல்லுவாங்க. கான்டாக்ட் நம்பர் கூட கொடுப்பாங்க, நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நாங்க சொல்றோம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் நர்ஸ் கிட்ட. டாக்டர் கிட்ட நம்ம அந்த அளவுக்கு இருக்க முடியல, நர்சஸ் கிட்ட அந்த அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கலாம்.
0: நிச்சயமா. ஸோ அப்படிப்பட்ட நர்ஸ் வந்து இன்னைக்கு அவங்க நம்ம எல்லாருமே யார் யாரெல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நேர்கள் வந்து அழகாக அவங்க ஞாபகத்தில் வந்து சொன்னாங்க இல்லையா.
5: அதாவது மருத்துவத்துறையினுடைய முதுகெலும்பே வந்து செவிலியர்கள் தான். ஒரு மனுஷ உயிரை காக்குறதுல முக்கிய பங்கு அவங்களுக்கும் இருக்குது இல்லையா. அதாவது மருந்து மட்டுமே ஒரு மனுஷனை வந்து சரி பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து அன்பு, ஆறுதல், நம்பிக்கை, ஒரு தளர்ந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள வந்து ஊக்கப்படுத்தி இல்லை சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு நர்சஸ்லாம் நம்ம வந்து பேஷண்ட், அதாவது அவங்க அட்டெண்டர் வந்து வெளியே தான் இருப்போம், அவங்க கூடவே இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் தான் இருப்பாங்க. வணக்கம் வணக்கம்
6: வணக்கம்
5: வணக்கம்.
6: சாந்தமாக வழங்கிடுங்க இடத்துக்கும்,
5: வாங்க வாங்க.
6: மலையில இறங்கி கொண்டிருக்கும் ஜெனிவா இடத்துக்கு வணக்கம் சொல்லுவேன்.
0: நலமா இருக்குமா?
5: நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க வெயில்ல தென்னமரத்து வெட்டிட்டே அங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு
0: இருக்கோம். ஒரு வழியா லைன் புடிச்சு வந்துட்டீங்க
5: நீங்க. பாமா சரிம்மா சொல்லுங்க. வசந்தம்மா, நீங்க பார்த்து வியந்து போன ஒரு செவிலியர்னா யார சொல்லுவீங்க? இவங்க ரொம்ப எனக்கு
6: இருக்காங்க, ஏன்னா எனக்கு பிரச்சனை பட்டாங்க. ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா முத நாளே வலி வந்து முத நாள் ராத்திரி

0: ரெண்டு மணிக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு போனோம்னா ரெண்டு நாள் கழிச்சு தான் மேடம் சேர்க்கறாங்க. ஆனா ஆபரேஷனே பண்ணல.
1: சரி,
0: வீட்டுக்கார எவ்வளவு சரி பரவாயில்ல இவ்வளவு வலி தாங்க முடியாது நீங்க ஆபரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. இல்லம்மா சாதாவே குழந்தை பிறந்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு சாதாவே செத்துட்டு மூணு குழந்தையுமே சாதா தான் செத்துருக்கேன் மேடம். அப்புறம் எப்பவும் சிரிச்ச முகத்தோட தான்
1: இருப்பாங்க.
0: அவங்க பேர் லட்சுமி
1: அம்மாவுக்கு நாங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நியூஸில் கூட சொன்னாங்க இல்லையா, நம்ம ஜனாதிபதி அவர்கள் வந்து சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு வந்து விருதுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்களா ஜெமிமா?
2: ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கும். அப்போ இப்போ நம்ம ஷோ மூலமாக நிறைய பேருக்கு வந்து நம்மளும் கூட அந்த விருதுங்கிற பேரில் ஒரு பாராட்டை கொடுத்துட்டோம் இல்லையா.
1: அத்தனை செவிலியர்களுக்கும், அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை நர்சஸ் எல்லாருக்குமே நம்முடைய நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் எங்கள் ஆர்ஜிஎஸ் எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
2: வாழ்த்துக்கள் மட்டும் இல்லை, நர்ஸ்க்கு நிறைய வேலைகள் இருக்கும். அதனால போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து அவங்களுடைய பணியை கூட கொஞ்சம் கேள்வியா கேட்டது பண்றதுலாம் அவங்களோட சேர்ந்து ஒத்துழைக்கும் போது அவங்களுடைய பழி இன்னும் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த நாள்ல அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளும் கூட.
1: நேர்லேயே நிகழ்ச்சியில உங்களோட இவ்வளவு பேசிட்டு இருந்தது நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன் மற்றும்
2: ஆஜி ஜெய்மா செபாஸ்டியன் தான்.

கல்வி பயிலும் போது இடைநிற்றலை தடுப்பதற்காகவும் அவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து பயில மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம், நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். இதனை 2008 முதலாகவே மத்திய அரசு நடத்தி வருகிறது. 14 முதல் 18 வயதுடைய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி பயிலும் உரிமையை இந்த திட்டம் வழங்குகிறது. குறிப்பாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த பெண்கள் மேல்நிலை கல்வி பயில வசதியை ஏற்படுத்தி தருகிறது. இந்த திட்டத்தில் சேர தகுதியுடைய பெண்கள் யார் என்றால், பட்டியலின பெண் பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதேபோல் கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த மாணவிகள், அவர்களில் பட்டியலினத்தவர், அவ்வாறு அல்லாதோர் என்ற நிபந்தனை கிடையாது. அவர்கள் மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலோ, ஊராட்சி பள்ளிகளிலோ 9ஆம் வகுப்பில் சேர்க்கை பெறலாம். அவர்களது வயது 16 கீழே இருத்தல் அவசியம். திருமணமான அல்லது தனியார் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும் இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆக முடியாது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஒவ்வொரு மாணவியின் பெயரிலும் பொதுத்துறை வங்கியிலோ தபால் நிலைய கணக்கிலோ நிலையான கால வைப்பு என்று 3000 ரூபாய் சேமிக்கப்படும். இந்த தொகை செலுத்தப்பட்ட நாளிலிருந்து அந்த பெண்ணிற்கு 18 வயது ஆகும் வரை இதற்கான வைப்பு காலமாக கருதப்படும். இதற்கு முன்னதாக இந்த வைப்பிலிருந்து பணத்தை எடுக்க இயலாது. இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் முகமைகள் இந்த வங்கி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு ஏற்றுக் கொள்வார்கள். அந்த மாணவி வசிக்கும் பகுதியின் அருகே உள்ள பொதுத்துறை வங்கி அல்லது தபால் நிலையம் தேர்ந்தெடுக்கப்படும். இதற்கு சான்றாக அந்த மாணவிக்கு பாஸ்புக் அல்லது சான்றிதழ் வழங்கப்படும். இதன் மூலமாக அவர் இந்த திட்டத்தின் பயனாளியாகவும் அடையாளம் காணப்படுவார். இதில் பயன்பெறும் மாணவிகளுக்கு இருக்கும் ஒரே நிபந்தனை, அவர் 9ஆம் வகுப்பில் சேர்க்கை பெற்ற பிறகு அவர் குறைந்தது 2 ஆண்டுகளாவது அந்த படிப்பை தொடர வேண்டும். அப்போது மட்டுமே இந்த திட்டத்தின் பயன்களை அனுபவிக்க இயலும். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள் சான்றளிக்க வேண்டும். இவர்கள் பெயரில் வைக்கப்பட்டுள்ள நிலையான வைப்பு தொகையின் காலத்திற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ள விரும்பினால் இந்த மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின்னர் அதனை மேற்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் பயனாளிகளான மாணவிகளுக்கு 18 வயது பூர்த்தியான பிறகு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த சான்றிதழ், 9ஆம் வகுப்பில் சேர்க்கை பெற்ற பிறகு தொடர்ந்து 2 ஆண்டுகளாவது படிப்பை தொடர்ந்ததற்கான உத்தரவாதமாக பள்ளி முதல்வரிடமிருந்து சான்றிதழ்

0: பெற்றுள்ள பட்சத்தில் அந்த மாணவிகளுக்கு அந்த நிலையான வைப்பின் முதிர்வு தொகையுடன் அதற்கான வட்டி தொகையும் சேர்த்து அவரது வங்கிக் கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படும். இந்த திட்டத்திற்கான ஆன்லைன் விண்ணப்பம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் என்ற இணையதளத்திலிருந்து பெறலாம். இணையதள முகவரி https://scholarships.gov.in. இணையதள முகவரி மீண்டும் https://scholarships.gov.in. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வால்சா வில்லியம்ஸ். Senior BJP leader Hemanta Biswa Sarma today took oath as the Chief Minister of Assam for a second consecutive term. Governor Lakshman Prasad Acharya administered the oath of office in secrecy to Dr. Sarma at a ceremony held at the Veterinary College ground in Khanapara, Guwahati.
3: মই শ্রী হিমন্ত বিশ্ব শর্মা ঈশ্বরের নামত শপত লও যে বিধির দ্বারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি মই প্রকৃত বিশ্বাস আর আনুগত্য পোষণ করিম।
2: Along with Dr. Sarma, four MLAs were also sworn in as cabinet ministers. They include Rameshwar Teli and Ajanta Niyog from the BJP, Atul Bora from Ahom Gana Parishad, and Charan Boro from Bodoland People's Front. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, several Union Ministers and Chief Ministers of NDA-ruled states attended the ceremony. With this, Dr. Sarma has become the first non-Congress leader in Assam to serve consecutive terms as Chief Minister. The National Democratic Alliance NDA returned to power for a third consecutive term in the state, securing 102 seats in the 126-member Assam Legislative Assembly. The Bharatiya Janata Party emerged as the dominant force with 82 seats, while its allies, the Ahom Gana Parishad and the Bodoland People's Front, won 10 seats each. The National Testing Agency, NTA, has decided to cancel the NEET UG 2026 examination conducted on the 3rd of this month for admission to undergraduate medical education. In a social media post, NTA informed that the decision has been taken in the interest of students and in recognition of the trust on which the national examination system rests. The agency also stated that the government has decided to refer the matter to the Central Bureau of Investigation, CBI, for a comprehensive inquiry into the allegations of paper leak. The agency said it will extend full cooperation to the Bureau and provide all materials, records and assistance required for the investigation. It said the decision was taken following inputs examined by the NTA in coordination with central agencies and investigative findings shared by law enforcement agencies. The NTA said the examination will be reconducted on dates to be notified separately. Prime Minister Narendra Modi has hailed the decisions of the first cabinet meeting under West Bengal's newly elected Chief Minister Shubhendu Adhikari. In a social media post, the Prime Minister said the welfare of people of West Bengal is the top priority. Mr. Modi expressed happiness that the people of the state will have access to Ayushman Bharat, the world's largest healthcare scheme that ensures top quality and affordable healthcare. The state government announced several important decisions after the first cabinet meeting yesterday. Transfer of land to the Border Security Force within 45 days for fencing the borders with Bangladesh was among the decisions. In Uttar Pradesh, an FIR has been registered in Mahoba district against Samajwadi Party MP Ajendra Singh Lodhi over alleged objectionable remarks against Prime Minister Narendra Modi. The case was lodged at Mahoba Kotwali Police Station following a complaint filed by BJP leader Satyendra Pratap. Police said the FIR

வணக்கம் நேர்களே, நேரம் 1:11. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நலம் தானா. நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். இன்றைக்கி நலம் தர நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முள்ளிக்கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி தான் பேச போகிறாங்க. இந்த முள்ளிக்கீரை அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் பாரம்பரிய உணவு மற்றும் மருத்துவ கலாச்சாரத்தில் வந்து ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரிய வகை கீரைன்னே சொல்லலாம். இதை இந்த முள்ளி அப்படிங்கிற பெயருக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய தண்டுலையும் சரி இலைகள்லையும் சரி தண்டலையும் சரி இலைகள்லையும் சரி காணப்படக்கூடிய முள்களால் அமைஞ்சிருக்கும். அதனால தான் இதுக்கு வந்து முள்ளிக்கீரை அப்படிங்கிற ஒரு பெயர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக இது பார்த்திங்கன்னா, இயற்கையாகவே கிராமப்புறங்களில் வந்து வயலோரங்களையும் சரி கால்வாய்கள் அது பக்கத்துலேயும் சரி இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு கீரை தான் இந்த முள்ளிக்கீரை. ஊட்டச்சத்து நிறைஞ்சதாகவும் இருக்குதுங்க. பலவிதமான உடல் நல குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய திறனும் இந்த முள்ளிக்கீரைக்கு இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. கவிக்கோயில் திரைப்படத்திலிருந்து S. Janaki-யின் குரலில் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முள்ளிக்கிரையின் மருத்துவ குணங்கள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோங்க. தமிழர் பாரம்பரிய உணவுகள்ல பாத்தீங்கன்னா

அந்த கீரைகளுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த முள்ளிக்கீரையும் பார்த்திங்கன்னா தனித்துவம் நிறைஞ்சதாக தான் இருக்குதுங்க. இது வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்துமா, உடல் சூட்டை குறைக்குமா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கும்னு பல நன்மைகள் முள்ளிக்கீரைக்கிட்ட இருக்குது. இந்த கீரை பார்த்திங்கன்னா இளஞ்செடியாக இருக்கும்போது இலை பெருசாகவும் அதில் இருக்கக்கூடிய முட்கள்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமாங்க. முத்தி வரும்போது பார்த்திங்கன்னா இலைகள்லாம் அப்படி சிறுத்து அந்த முட்கள்லாம் வந்து பெருசாக தெரியுமா முள்ளிக்கீரையில். பார்க்குறதுக்கு தண்டுக்கீரை மாதிரி தான் இருக்குமா, பச்சை கலர் தண்டும் சரி சிவப்பு கலர் தண்டும் ரெண்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த முள்ளிக்கீரையில். இது எப்போ நல்லா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம், மழைக்காலம் இருக்கும் இல்லையா, அந்த மழையெல்லாம் பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்து காணப்படுமா இந்த முள்ளிக்கீரை. ஏப்பா நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடல்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முள்ளிக்கீரையின் மருத்துவ குணங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நேர்களே. இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிறுநீரை பெருக்கி கொடுக்குமா, அப்புறம் உடலில் எதுவும் வீக்கங்கள் இருந்தால் குறைச்சி கொடுக்குமா, செரிமான கோளாறுகளை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது, புண்களை ஆற்றக்கூடியதாக இருக்குது, சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி எண்ணிலடங்காக குணங்களை கொண்டது தான் முள்ளிக்கீரை. இப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் நிழல் நிஜமாகிற திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் பாடல்.

6:34 கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. நிலம் தரா நிகழ்ச்சினைக்கு எதை பற்றி பேசிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முள்ளிக்கரையின் மருத்துவ குணங்கள் பற்றாங்க பேசிகிட்ருக்கிறோம். இந்த முள்ளிக்கரை பார்த்தீங்கன்னா கல்லீரல் செயல்பாட்டை வந்து ஊக்குவிக்குமா, அப்புறம் முறிஞ்ச எலும்பு கூட சேர்றதுக்கு துணையாக இருக்குமாங்க, நல்ல ஒரு மலமிளக்கியாக இருக்குமா, அப்புறம் உடல் இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றக்கூடியதாக இருக்குது, அப்புறம் நம்ம வெப்பம் விஷம் இதெல்லாம் நம்ம உடம்புல இருந்தால் அதை நீக்கக்கூடியதாகவும் இருக்குது இந்த முள்ளிக்கரை. பெண்களுக்கு அதிகமான மாதவிடாய் போக்கை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இது தவிர மூலம் குடல் அலர்ஜி, பித்தப்பை அலர்ஜின்னு இதெல்லாம் குறைக்கிறதுக்கு பயன்படுது. புற்றுநோய் கட்டிகளுடைய பெருக்கத்தையும் தடுக்கவே உதவுதுங்க. அதுக்கப்புறமா புரதம் மற்றும் கால்சியம் அதிகம் நிறைஞ்சதா இருக்குது இந்த முள்ளிக்கீரை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு நேர்களே, அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயஸ்தாஸ் மற்றும் வாணி ஜெயராமின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க நிலம் தானா. இன்றைக்கி நிகழ்ச்சியில் முள்ளிக்கீரையின் மருத்துவ குணங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க. இந்த முள்ளிக்கீரை பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் இரும்பு சத்து தரக்கூடியது, கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகையை தவிர்க்க உதவுது, உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடியதாகவும் இருக்குது. பெரியவங்களுக்கு அதாவது முதியவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி எலும்பு பலவீனத்தை தடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கீரை வந்து நமக்கு மட்டும் பயன் தரலை, சுற்றுச்சூழலுக்குமே பயன் தரக்கூடியதாக தான் இருக்குதுங்க. நிலத்தினுடைய பசுமையை காக்கக்கூடியதாக இருக்குது, வறட்சியை தாங்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. இயற்கை பசுமை பாதுகாப்பில் இதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்லணும். அப்புறம் பறவைகள் சின்ன விலங்குகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு உணவாக அமைது இந்த முள்ளிக்கீரை. இது வந்து ஒரு சாதாரண கீரையே கிடையாது. ஊட்டச்சத்து, மருத்துவ குணங்கள், பொருளாதார மதிப்புன்னு பல அடுக்குகள் கொண்ட ஒரு இயற்கையினுடைய வரப்பிரசாதம் தான் இந்த முள்ளிக்கீரை. பாரம்பரிய அதாவது தமிழர் பாரம்பரிய உணவில் வந்து இதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குதுங்க. நம்ம முன்னோர்கள் இது அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி வாழ்க்கை தரத்திற்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு இந்த முள்ளிக்கீரை. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நீயா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா, பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனுதாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் செயல்படும் 4,765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில

0: நிதியறிக்கை. செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. செவிலியர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் வரை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள் நான் வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்ட் இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதுதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி நல்லபடியா இருக்கா கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறோம்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகள் செல்லும் மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தருளியுள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்துச் செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செல் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றிக் கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள்

0: ஆத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆர் நம்மளை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா தொடர்வது.
1: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆயுர்வேத குறிப்புகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள்.
3: நம்முடைய பழ வகைகளில் தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி, மோர், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நன்னாரி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். வெற்றி வேர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கிடைக்கும். இந்த வெற்றி வேர் எலுமிச்சை பழத்தை ஒரு துணியில் கட்டி ஒரு பானையிலையோ இல்லை பாத்திரத்துலையோ போட்டு தண்ணீர் ஊற்றி வச்சு அந்த தண்ணீர் குடித்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாகம் வந்து தீரும். உடம்புலேருந்து வேர்த்து போகக்கூடிய அந்த நீர்த்தோடைய வேர்வைத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும். அதே போல் உடலுடைய குளிர்ச்சியும் உண்டாகும். உங்களுக்கு உடம்பு டீஹைட்ரேட் ஆகி உடம்பு சோர்வடையக்கூடிய தன்மைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகைகள் இருக்குது. இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நரி, வெற்றி வேர், வெந்தயம் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தும். இது வந்து யாருக்கும் வந்து பாதகத்தையும் கொடுக்க போகிறதில்லை. இது வந்து உடலை குளிர் வைக்கிறது. நம்ம சாதாரண நன்னாரி சர்பத்துன்னு சொல்லுவாங்க. நன்னாரி வேர் வந்து கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடலுடைய சூட்டை தணிக்கிறதுக்கு இயற்கையாகவே நம்ம கிராமப்புறங்கள்லேருந்து எல்லா இடங்கள்லையும் பழைய காலகட்டத்திலேருந்து நம்ம பயன்படுத்தி கொண்டு வந்த ஒரு பொருள் தான். வெற்றி வேரும் அந்த வகையை சார்ந்தது தான். அதனால் இது வந்து பயன்படுத்துகிறதுனால எந்த விதமான பாதிப்போ எதுவும் வரப்போவதில்லை. ஒருவேளை சளி தொந்தரவு அதிகமாக உள்ளவங்களாக இருந்தால், இந்த வீசிங் இந்த மாதிரி உள்ளவங்களாக இருந்தால் அவங்க இந்த மாதிரி பொருட்களை, குளிர்ச்சியான பொருட்களை தவிர்த்துக்கிறதும் நலம். அவங்க மோர் சாப்பிடலாம், ஆனால் சுட வச்சு சாப்பிடணும். மோர் கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டு அதை சூடு பண்ணிவிட்டு அந்த மோர் சேர்த்துக்கிட்டால் ஒன்றும் செய்யாது. அதே போல் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய பழங்களில் வந்து முலாம்பழம், தர்பூசணி, வெள்ளரி இதெல்லாம் வந்து ஒரு சிறிய குவான்டிட்டியாக அவங்க எடுத்துக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும். அவங்க வந்து ஜீரகமோ அல்லது கொத்தமல்லியோ போட்டு கொதிக்க வச்சு ஆறின தண்ணீரை உள்ளே குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சளி தொந்தரவு உள்ளவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்க கூடுமான வரைக்கும் அவங்களுடைய ஆடைகள் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் தளர்வாக பருத்தி கலந்த ஆடைகளை பயன்படுத்துறது, காற்றோட்டமான இடங்களில் அவங்கள இருந்து வைக்கிற வச்சுக்கிறது சிறந்த ஒரு நலத்தை தரும். இரத்த கொதிப்பு நோய் உள்ளவங்க வெளியில் செல்லும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பாக்கெட்டில் தண்ணீர் பாட்டில் கண்டிப்பாக இருக்கணும், கொடை இருக்கணும். அவங்களுக்கு வந்து தேவையான அந்த அவங்க என்ன மருந்து எடுத்துக்கிறாங்களோ அது இருக்கணும். குறிப்பாக சொல்ல போனால் எலுமிச்சை, சர்க்கரை, உப்பு இந்த மாதிரியான இதெல்லாம் கலந்த பானங்கள் ஒரு பாட்டில் ஒன்று கையில் இருந்தால் அது அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு இடத்துல நிற்கும்போது உடம்பு டீஹைட்ரேட் ஆகுது, அவங்க ரொம்ப தளர்வாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு குடிக்கும்போது உடனடியாக ஒரு நிவாரணம் கிடைக்கும். இருந்தாலும் அவங்க உண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாம் கரெக்டாக முறைப்படி எடுத்துக்கணும். இந்த கோடை காலத்தில் அவங்க அந்த 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெயிலோட உச்சபட்ச தாக்கம் இருக்கும்போது

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மதிய வணக்கம். நேயர்கள் கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 2:16 ஆயாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற லோட்டஸ் டெம்பிள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டெல்லிக்கு டூர் போகிறவங்க லிஸ்டில் கண்டிப்பாக இந்த லோட்டஸ் டெம்பிள் அப்படிங்கிறது இருக்கும். இதை பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு வெள்ள நிறை தாமரை மொட்டு மாதிரியே இருக்குமா. இந்த இடத்த பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல் தான் காத்துட்ருக்கு. அது மாதிரி நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் காதல்னா சும்மா எல்லா திரைப்படத்தில் தான் சுஜாதா மோகன் உதித் நாராயண் அவருடைய குரலில் வித்யாசாகர் மணிஷா வர்மாவுடைய இசையில் பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டு நினைச்சிருங்க. நினைச்ச நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெயமா செபாஸ்டியன்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: மக்கள் பணியில் ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளாய் 2:23 ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மணித்திருநாடு நிகழ்ச்சியாக கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் டெல்லியில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இந்த டெம்பிள் வந்து அமைதிக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது வந்து கோவில்னு சொல்லிட்டீங்க, யாரோடது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமான விஷயம், இந்த லோட்டஸ் டெம்பிள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கான கோயில் கிடையாது. பாஹாய் அப்படிங்கிற அந்த மதத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக இது இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு எல்லா மதத்தினரும் வராங்க. ஜாதி, மதம், இனம்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் அமைதியை தேடுற யார் வேணாலும் இந்த லோட்டஸ் டெம்பிள்குள்ளே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்களுமான அமைதிக்காக இருந்துட்டு வரலாம். சரி, இந்த கோவிலை ஏன் தாமரை வடிவத்தில் வடிவமைச்சிருக்கிறாங்க? தாமரை அப்படிங்கிறது நம்ம இந்திய பண்பாட்டில் அன்பு, அமைதி, தூய்மையுடைய அடையாளமாக இருக்குது. அதனால தான் இது வடிவமைச்ச அந்த வடிவமைப்பாளர் பரிபோஸ் ஷபா அப்படிங்கிறவங்க இதை தாமரை வடிவத்தில் கட்டியிருக்கிறாங்க. 1986 கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவில் இப்போ உலகத்தோட மிக முக்கியமான கட்டிடக்கலை அதிசயத்தில் ஒன்றா இப்போ வரைக்கும் பேர் எடுத்துட்டுருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் கவிதா கிருஷ்ணமூர்த்தி, உதித் நாராயணுடைய

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

2:30 ஆகிட்டு இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. மனித நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். இதனுடைய கட்டிடக்கலையே ரொம்ப பிரமிக்க வைக்கிற விதத்தில் இருக்குது. அந்த லோட்டஸ் டெம்பிளுடைய அந்த இதழ்கள், இந்த கோவிலில் மொத்தமாக 27 இதழ்கள் இருக்குது. இது எல்லாமே வெள்ளை நிற பளிங்கு கற்களால் செய்யப்பட்டிருக்குது. அந்த டெம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 9 வாசல்கள் இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா திசையிலேருந்து வரக்கூடிய மக்களையும் வரவேற்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்குதான். இந்த கோவிலில் கூட மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்னென்னா, இந்த முழு கோவிலுக்குமே தேவையான மின்சாரத்தில் பெரும் பகுதி சோலார் பவர் மூலமாக, அதாவது சூரிய ஒளி மூலமாக கிடைக்குதான். இன்னும் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து யுக பாரதியுடைய பாடல் வரிகளில் ஷாலினி சிங், உதித் நாராயண் அவர்கள் இணைந்து பாடுறது ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மனிதநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுருக்கிறீங்க. இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் லோட்டஸ் டெம்பிள் பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். எந்த ஒரு கோயிலுக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே எந்த சிலையுமே இருக்காது, எந்த பூஜையுமே நடக்காது. உள்ளே போகிறவங்க அங்கே இருக்கிற பெஞ்சில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம். அங்கே ஒரே ஒரு கண்டிஷன்னா சத்தம் போடக்கூடாது. ஊசி விழுந்தால் கூட கேட்குற அளவுக்கு ரொம்ப அமைதியாக பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கணுமா. இந்த கோவிலை சுற்றி 9 பெரிய குளங்கள் இருக்குது. தூரத்துலேருந்து அதை பார்க்கும்போது அந்த தாமரை தடாகத்தில் அந்த தாமரை மிதந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குமா. அதுவும் சாயங்கால நேரத்தில் லைட் போட்டதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சொல்கிறாங்க இந்த கோவில். நிகழ்ச்சி எடுத்தால் பாடலும் வந்துட்டு இருக்குது. ரச்சகன் திரைப்படத்துலேருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஹரிணி, உதித் நாராயணன், பி. உன்னிகிருஷ்ணனுடைய குரலில் ஏ. ஆர். ரகுமானுடைய இசையில் பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: உலகளாவிய அங்கீகாரம் கிடைச்ச ஒரு கட்டிடமா இருக்கு. இந்த கட்டிடம் கட்டுறதுக்கு உலகத்துல இருந்து பல நாடுகள்ல இருந்தும் நிதி உதவி கிடைச்சதான். இது ஆசியாவிலேயே இருக்கிற ஒரே ஒரு பாகாய் வழிபாட்டு தலம் கிடையாது. ஆனா உலகத்துல இருக்கிற 7 முக்கியமான பாகாய் கோவில்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த கோயிலை பார்க்கறதுக்கும் அவருடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்குமே வர்றாங்களாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. கண்களால் கைது செய் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: டெல்லியில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டெம்பிள் பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில. நேரம் 2:51 ஆகிட்டு இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே குளிர்ச்சி நிறைஞ்சதாக இருக்குது. அந்த கோவிலுக்குள்ளே ஏசி எதுவுமே கிடையாது, ஆனால் உள்ளே போனால் அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். எப்படின்னா அந்த கோவிலை சுற்றி இருக்கிற அந்த 9 குளங்கள் இருக்கு இல்லையா, அந்த குளத்துலேருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று அடிவாசல் வழியாக உள்ளே போய் வெப்ப காற்று மேலே இருக்கிற துவாரம் வழியாக வெளியே போயிடுமா. முன்னோர்களுடைய இந்த யோசித்து கட்டின கட்டிடக்கலையை இது ரொம்ப அழகாக எல்லாருக்குமே எடுத்து காட்டியிருக்குது. இங்கே போய் தியானம் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, அந்த தியானத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த மத பாடல்களும் பாட மாட்டாங்க, ஆனால் எல்லா மதத்தோட புனித நூல்களும் இருக்குமா. அதாவது புராணம் சொல்லக்கூடியது, பைபிள், குரான் மாதிரியான நிறைய புத்தகங்கள் இங்கே இருக்குதும். அங்கே போய் அதை உட்காந்து யாருக்கும் எந்த இடரும் இல்லாமல் அமைதியாக நம்ம வாசிக்கலாம். மதம் கடந்து மனிதத்தை நோக்கி போகிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. கண்டையின் காதலி திரைப்படத்திலிருந்து மதன் காக்கியுடைய பாடல் வரிகளில் உதித் நாராயணன் மற்றும் கார்த்திக் அவர்கள் இணைந்து பாடினது வித்யாசாகருடைய இசையில். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரமும் மணித்திருநாடு தான் கேட்டோம். நேரம் பாத்தீங்கன்னா 2:57 ஆயாச்சு. இன்னைக்கு மனிதனோட நிகழ்ச்சியில் டெல்லியில் இருக்கக்கூடிய லோட்டஸ் கோவில் அப்படின்னு லோட்டஸ் டெம்பிள் சொல்லக்கூடிய பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பரபரப்பான டெல்லி நகரத்துக்கு அந்த நடுவில் ஒரு மனசுக்கு ஒரு நிமிஷம் அமைதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக பிடிக்குமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கேட்ட பாடல்களும் விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆ ஜே ஜெயமா செபாஸ்டியன். நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை தொடர்ந்து 3 சேவிச்சிருக்கும். அதை தொடர்ந்து 3:02 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் தான் கேட்க இருக்கிறோம். நேர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். எண்களை குறிச்சிக்கோங்க 9443360794 அப்படிங்க எண்களுக்கு. உங்கள் பேர், ஒரு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3 நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ரக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்முடைய குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443-60794. திரும்பவும் சொல்றேன், 9443-60794. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேர், ஊர் டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் நோட்டோ எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சுகந்த் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு, தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வளர்மதி. அவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. கீழாக்குளம் வளர்மதி கேட்டிருக்காங்க, எந்தென்றும் காதல் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:15 கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னை நகர் சுரேஷ் கேட்டிருக்காங்க. மயக்கம் என்ன திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களை கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வின்சி, வேப்பன்குளம் வின்சி அவங்களோட விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கிறீர்களே, அரண்மனை திரைப்படத்துலேருந்து.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்கா ஊர் லக்ஷ்மி, கனக சபாபதி, சரஸ்வதி, சரவணகுமார் இவங்களுடைய விருப்பப்பாடல் தான் வந்துட்டே இருக்கு. வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.
2: நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க அது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி பண்பலை 102.6 குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை செம்புலன் ஆதிகவி அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. நாட்டாமை திரைப்படத்திலிருந்து

நேரம் 3:37 நிமிடங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தென்காசி குத்தாலிங்கம். அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு, கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அடுத்த பாடல் யாருடைய பாடல் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு, வசந்தி திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்ருக்கீங்க குக்கூ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய பாடல் வரப்போதுன்னு பார்த்தீங்கன்னா, தாலார் குலம், லெனிபா, ஃபோர்ஜியா, ப்ரீத்தி, கேப்ரின் இவனுடைய விருப்ப பாடல் வந்துகிட்டே இருக்குது மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யாருன்னு பார்த்துடலாம், மாரி தர்ஷினி. சிவநாடனூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக திரைப்படத்திலேருந்து அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களே கேட்டுட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பி

பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு KR பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை IIT-யில் BS படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மாலை வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 4:03 கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 மற்றும் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி நிகழ்ச்சி வழங்கறதுக்காக இங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: அன்பு தோழி முக்குடல் மதி அழகி.
0: மதி அழகி, நீங்கள் சொல்லும் போதே அழகாக சொல்கிறீங்க மதி அழகி அப்படின்ட்டு. ஓகே, பொதிகை தும்பியில் வழக்கமாகவே நம்ம தாயம்தான் விளையாடுவோம் இல்லையா? இன்றைக்கும் அதை தான் விளையாட போகிறோம். நேர்களே, 1, 3, 5 விழுந்தால் நாங்கள் கேள்வி கேட்போம், 2, 4, 6 விழுந்தால் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். நிகழ்ச்சியில் வந்து விளையாடுறதுக்கு நீங்களும் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா அழைக்கலாம். 0462-2561-3 மற்றும் 0462-2561-3 என்ற எண்களுக்கு.
1: ரெடியா இருக்கிறோம். முதல் நேயர் யாருன்னு பாத்துடலாம்.
0: வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்,
1: எதிர்பாராத இணைப்பா இருக்கும்.
0: வந்துட்டாங்க வந்துட்டாங்க. ஆ, பேர் சொல்லுங்கம்மா.
2: எர்தானில இருந்து மாரி மேடம்.
0: எங்க இருந்துமா?
2: எர்தானில இருந்து மாரி.
0: எர்தானில இருந்து மாரி.
1: எர்தானே எங்க இருக்கு?
0: ஆ சொல்லுங்க.
2: சுரண்ட பக்கத்துல இருக்கு.
0: சுரண்ட பக்கத்துல இருக்கு.
1: சுரண்ட பக்கத்துல.
0: சரி, ஓகே. என்னம்மா நீங்க பேசுறதுக்கு?
2: ரெண்டு பேர். ஆ, ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே ஓகே, சூப்பர். உங்களுக்கு என்ன வருதுன்னு பாத்துறோமா?
1: நாய ஓரிட்டி இல்லமா?
0: ஓகே,
2: ஓரிட்டுங்க மேடம்.
0: உங்களுக்கு 3 விழுந்திருக்கு.
2: 3 நீங்க தான் கேட்கணுமா?
0: நாங்க தான் கேட்கணும். நாங்க தான் கேட்கணும். ஈஸியா வேணுமா கஷ்டமா வேணுமா உங்களுக்கு?
2: எனக்கு கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
0: ஈஸியா கொடுக்கணுமா? சரி ஓகே, நீங்க சொல்லுங்க.
1: நான் கொடுத்துறவா?
0: கொடுங்க.
1: ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஓகே.

0: ரொம்ப நாள் உயிரோட இருக்க என்ன பண்ணணும்?
1: எவ்வளோ கஷ்டமான கேள்வி, எவ்வளோ கஷ்டமான கேள்வி. இது ஈஸின்னு வேற சொல்லிட்டீங்க. சரி சொல்லுங்க, என்ன பதில் பார்ப்போம்.
2: ரொம்ப நாள் உயிரோட இருக்க என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும்.
1: அப்புறம்
0: சாகாம இருக்கணும்.
1: ஏங்க, நினைக்கிறாங்க
2: எனக்கு 2, 4, 6, 12
0: ட்ரை பண்ண என்ன ஒரு
1: பாத்திரம். சரி பாத்திரம் ஒன்று விழுந்திருக்கு. நாங்க தான்
2: அதான் சொல்றீங்களா? அப்படி
1: இல்ல தாயல்லாம். சரி ஓகே, உங்களுக்கு என்ன கேக்கு, என்ன நான் கேட்குறேன், நான் கேட்குறேன் சரியா உங்களுக்கு? சரி, கமல்ஹாசன், ஸ்ரீதேவி இவங்க வந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க இல்லையா?
2: சரி,
1: அதுல ஒரு 5 திரைப்படங்கள் உங்க டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய.
2: சரி, வாழ்வே மாயம்.
1: ஆ ஓகே,
2: வாழ்வே குரு.
1: குரு ஓகே.
2: அவ்வளவுதான்
1: போதும். வச்சிருக்கீங்களா? வேற வேற இருக்கா?
0: ரோஜா, ரோஜா பத்தி
1: சிகப்பு ரோஜா சொல்றாங்க.
0: சிவப்பு முன்னாடி வந்து அப்ப சிவப்பு ரோஜாக்கள் பின்னாடி வரும் நான் யோசிச்சேன்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி. நீங்க நன்றி நன்றி, சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி நன்றி.
2: சந்தோஷம்,
1: நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா மதியழகி?
0: சூப்பரான பாடல்.
1: நேரிலே பாடல் வந்துட்டே இருக்கு. காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் நிசையில், உன்னிகிருஷ்ணன், எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தியின் குரல்களில் பாடல்.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 191.7 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 102.6 பண்பலை நிகழ்ச்சியில் இப்பொழுது பொதிகை தூம்பி நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பு தோழி முக்குடல் மதியழகி மற்றும்
1: நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். நிலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
2: ஆமாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
1: எங்களெல்லாம் தேடிங்களா தேடலையா?
2: என்ன மேம்?
1: எங்களெல்லாம் தேடிங்களா தேடலையா?
2: கண்டிப்பா தேடினா மேம். அதுவும் நீங்க போடுற சாங்ஸ் எல்லாம் அப்படியே பஸ்ல டிராவல் பண்ணும்போது கேப்ப ரொம்ப சூப்பரா இருந்தது.
1: ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன வந்து பாத்துறோமா?
2: ஒன் சைடடா நீங்க பேசுற நாங்க கேக்க அதுவும் நல்லா தான் இருக்கு.
1: என்னங்க,
0: அதுதான் நல்லா இருந்ததா?
1: அதுவும் நல்லா இருக்கு அப்படிங்காங்க. சரி ஓகே. உங்களுக்கு
2: அடுக்கடுக்க பாட்டு போடுவீங்க இல்ல? 102.6 அடுத்த பாட்டு, 102.6 அடுத்த பாட்டு, அவ்வளவுதானே?
1: அப்ப என்ஜாய் பண்ணீங்க அதையும்.
0: பாட்டு தான் ரசிச்சிருக்கீங்க.
1: ஓகே சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன நம்பர் பாத்துருமா?
2: பாத்துருங்க.
1: ஓகே, உங்களுக்கு 4 விழுந்திருக்கு. நீங்க தான் கேளுங்க.
2: ஓகே, நான் வந்து ஒரு விடுகதை கேக்குறேன். ஈஸியான விடுகதை.
1: சரி கேளுங்க. ஈஸியா இல்ல நாங்க சொல்றோம். சரியா?
2: ஈஸிதான் ஈஸிதான்.
1: ஆ சரி. ஆ,
2: அம்மா புடவையை மடிக்க முடியாது, அப்பா பணத்தை எண்ண முடியாது, அது என்ன?
1: அம்மா புடவையை மடிக்க முடியாது,
0: வானமும் நட்சத்திரங்களுமா?
1: இந்தா இந்தா சொல்லிட்டாங்க பாருங்க நம்ம அக்கா.
0: மடிக்க முடியாது அப்படின்னு
1: கரெக்டாங்க.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஈஸிதான் ஆனா கொஞ்சம் கஷ்டம்.
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: நமக்கு தம்மா இருக்கு.
1: இப்போ ஒரு கைத்தட்டு கொடுத்துருமா உங்களுக்கு? டக்குன்னு சொல்லிட்டீங்களே, எப்படி? ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்.
3: பெருமாபுரத்துல இருந்து கோபதி நமச்சிவாயன்.
1: என்னம்மா நீங்க ஸ்நேகிதிக்கு தான் வருவீங்க எப்பவுமே? ஓகே சூப்பர் சூப்பர்.
0: கேள்வி கேட்டு நம்மள மாட்டி விட்டுடலாம்னு வந்திருக்காங்க.
1: சரி ஓகே, பாத்துடலாமா என்ன நம்பர் விழுந்தது? ரெண்டுங்க.
3: ஒரே வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது, ஆங்கிலம் கலக்காம பேசணும். இந்த நாலே நாலு ரூல் தான்.
1: நாலே நாலு ரூலா? 400 ரூல் போட்ட மாதிரி இருக்கு. நாலே நாலு ரூல்.
3: ஆங்கில வார்த்தையில சொல்லக்கூடாது.
1: சந்தியா
3: பேசுறீங்க.
1: எதிர்த்தாப்புல இருக்க உங்க பேர் மதியழகி.
3: என்ன கிழமை?
1: நேத்து திங்கள். அப்ப இன்னைக்கு செவ்வாய் தானே?
3: இது ஒரு கார்ல காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி வானத்துல பறக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கீழே பூமியில போடுனா காரு, வானத்துல பறந்தா அது என்னது?
1: வானூர்தி. வானூர்தி வானூர்தியில வந்து நம்ம நீங்க போன சொன்னீங்கல்ல மதியழகி, அதை சொல்லுங்க.
3: வானூர்தி. ஓகே ஓகே. சரி. ஆமா, உங்க பண்பலையோட நம்பர் என்ன?
1: 0462251132 வந்து நீங்க டயல் பண்ணி உங்க குக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பப்படல
3: கேட்கலாம்.
1: ஏங்க இந்த கேள்வி கேட்கும்போது டைம் முடிஞ்சிருச்சு, நான் கவனிக்கல பாத்துக்கோங்க.

0: அப்ப செல்லாது,
1: டைம்
0: இது செல்லாது.
1: நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்லல நீங்க.
0: எல்லா கோட்டையும் அழிக்கிற முதல்ல இருந்து விளையாடலாம். சரி ஓகே சூப்பர், நல்லா இருந்துச்சு.
2: ஒரு மார்க்,
0: நன்றி நன்றி. நல்லா போய்கிட்டு இருக்கேன்
2: லோல அப்படி சொல்லிட்டேன்,
0: நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன்.
1: அதுதானே நாட்டே இந்த மாற்றத்துக்கு.
0: சரி ஓகே, நல்லா பண்ணோமா நாங்க.
1: அப்படியே நான் சோ ஹாப்பி மேடம், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்.
0: சரி நாங்க எப்படி பண்ணோம், நீங்க
2: ஜெயிச்சிட்டீங்க. நான் நீங்க ஜெயிச்சிட்டீங்க
1: அதான் பேசுனீங்க. தூத்துக்குடியில இருந்து எல்லாம் பேசும்போது நான் வந்து சரி
2: தோத்துருவோம் அப்படின்னு நினைச்சீங்க
0: அப்படிதானே, லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டனும். சரிங்க, சரி அடுத்த வாட்டி பாக்கலாம். உங்க சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு. நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. ஓகே, மதிய அழகி நிகழ்ச்சி ஒரு பாடல் கேட்டு வந்துருமா.
2: சூப்பரான கேள்விகள்,
0: சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. படையப்பா திரைப்படத்துல வந்து ஏ ரஹ்மான் செயல் பாடல்.

தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்

0: நேரம் 4:28 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பொதிகை தும்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நீங்களும் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண டயல் பண்ணுங்கள் 0462-256-1132-256-1133. இது சந்தியா இணைப்பில்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
2: என்ன
0: நம்பர் பாத்துருமா? முத்து இருக்கீங்களா? கேள்வியோட ரெடியா இருக்கீங்களா? அதான் முத்து, ரெண்டு விழுந்திருக்கு, நீங்க தான் கேக்கணும்.
1: நான் ஒண்ணும் பிரிப்பேர் பண்ணலையே. அந்த சான்ஸ் வேணா உங்களுக்கு தர, நீங்க கேளுங்க, நான் பாதி சொல்லிடுறேன்.
0: ஓகே, இது நல்லா இருக்கு. சான்ஸ் கொடுத்துடலாமா?
1: இல்ல, சும்மா ஆட்கள் வராதுன்னு நினைச்சு ஃப்ரீயா இருப்போம், ஏதாவது யோசிச்சு வச்சுட்டு போன் அடிக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள லைன் கிடைச்சிச்சு.
0: ஓகே, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா இப்போ? இல்ல, இப்ப கடையில ஆள் இருக்காங்கன்னு நினைக்கேன். ஓகே, உங்களுக்கு ஈஸியான ஒரு கேட்டுறோம். உங்களுக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும் தானே? சரி, ஓகே, ஈஸியா கேட்டுறதாங்க. சூர்யா ரொம்ப பிடிக்கும் தானே?
1: புரியல.
0: சூர்யா ரொம்ப பிடிக்கும் தானே? நடிகர் சூர்யா.
1: ஆமா, சொல்லுங்க.
0: அவங்க படம்லாம் பாப்பீங்க தானே?
1: நான் பாப்பேன்.
0: ஓகே, அவங்க நடிச்ச 5 படம் பேர் சொல்லணும். ஆனா அந்த பட பேருக்கு முன்னாடி, ஒரே நிமிஷம் கேள்வி முழுசா கேட்டுக்கோங்க. அந்த படம் பேருக்கு முன்னாடி ஜோ ஆட் பண்ணிக்கணும். ஜோ ஆட் பண்ணிக்கணும், அதாவது சூர்யாவோட ஒரு படம் பேர். முகமுடி சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்னா ஜோ முகமுடி அப்படி சொல்லணும்.
1: ஜோ முகமுடி. சொன்ன உடனே ஒரு பேர் தான் யாவும் இருக்கு, வேற படம் பேர் யாவும் ஜோ காக்கா காக்கா.
0: ஓகே, டைமர் ஆன் பண்ணியாச்சு. 5 படம் தான், 2 முடிஞ்சிருச்சு.
1: அவ்வளவுதான், 2 தான் தெரியுது.
0: நல்லா யோசிங்க, பாத்துருப்பீங்க.
1: இருக்கா?
0: இருக்கு. சரி, நான் உனக்கு கேக்குறேன், முகமுடியில சூர்யா எங்க வந்தாங்க?
1: புரியல.
0: ஆமா, இல்ல காக்க காக்க. ஓகே, முகமுடி தப்பல, சூர்யா கிடையாது, ஜீவா இல்ல.
1: முகமுடியா? மாயாவி, மாயாவி.
0: ஆ,
1: ஜோ மாயாவி.
0: எத்தனை படம் கேட்டிங்க? 5? சீக்கிரமா, டைமர் இருக்கே, மாலை நிறைய படம் இருக்கே. முத்து,

0: முடிந்து விட்டது. டைம் முடிஞ்சிருச்சு முத்து, ரொம்ப யோசிக்காதீங்க. டைம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு தான்
1: நம்ம இருக்க இடத்துல அவ்வளவுதான் யோசிக்க முடிஞ்சிருச்சு.
0: சரிங்க சரிங்க, நன்றிங்க. நீங்க
2: எவ்வளவு பிஸியா நீங்க கால் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் தான் சொல்றேன்.
1: நன்றி நன்றி.
0: ஓகே, வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம்
3: வணக்கம்.
0: பாண்டியராஜன் ரேகா இவங்க ரெண்டு பேர் நடிச்ச திரைப்படம் ஒரு மூணு சொல்லுங்க. மூணுதான் நடிச்சிருப்பாங்க. பாண்டியராஜன் அவங்களும் ரேகா, நடிகை ரேகா, ரெண்டு பேர் சேர்ந்து நடித்த திரைப்படங்கள் ஒரு மூன்று திரைப்படம். எப்படிமா புரியல?
3: ஒரு படமா ரெண்டு மூணு படம்?
0: ஒரு மூணு படம் சொல்லுங்க. மூணுதான் நடிச்சிருக்காங்க.
2: கஷ்டமான கேள்வி மாதிரி இருக்கு.
0: இல்ல அவங்க
3: டைம்
0: ஆன் பண்ணியாச்சு, சீக்கிரம். டக்குன்னு வரல அப்படிம்பீங்க.
2: ஈஸி மாதிரி தான் இருக்கு, ஆனா கஷ்டமா இருக்கு கேள்வி கூட.
0: ரொம்ப கஷ்டமா இருக்கு.
2: டக்குன்னு வரல, அவ்வளவுதான்.
0: என்னென்ன படம்? காலம் மாறி போச்சு, உள்ளம் கவர்ந்த கல்வன், தெரியுதா? கதாநாயகன், தெரியலையா? அவ்வளவுதான் மூணு படம். நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில், சங்கர் மகாதேவனின் குரலில் பாடல்.

0: நேரம் 4:40 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் நமது பொதிகை துமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: எங்க இருந்து சார்?
1: பாப்பாங்குளம்.
0: பாப்பாங்குளம் முத்துவா?
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கு என்ன நம்பர் பாத்துறோமா?
1: ஆ,
0: ரெண்டு முத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு ரெண்டு விழுந்திருக்கு சார். உங்களுக்கு தான்
1: ஒரு இளம் நான் தான் கேட்கணுமா?
0: நீங்க தான் கேட்கணும். ரெடியா இருக்கீங்களா?
1: ஆ
0: கேளுங்க.
1: ஒண்ணு சொன்னா நீங்க ஆடுங்கனோ?
0: என்னது?
1: ஒண்ணு சொன்னா ஆடுங்கனோ?
0: ஆ சரி.
1: ரெண்டு சொன்னா ஆமைங்கனோ?
0: ஆமைங்கனோ. ஒண்ணு ஆடு, ரெண்டு ஆமை. ஆ

0: அது ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு சொன்னா ஆடு ஆடு அவங்க
1: ஏதோ ஏதோ சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆ சரி ரெடி, டைமர் ஆன் பண்ணிடலாமா? ஆ சொல்லுங்க.
0: 2 2 2 1 2 2 1.
1: ஆமை ஆமை ஆமை ஆமை ஆமை ஆடு.
0: 1 1 2 1
1: ஒன்று ஒன்று எத்தனை ஒன்று சொன்னீங்க? 3 1
0: 1 1 2 1
1: ஆடு ஆடு ஆமை ஆடு ஆடு.
0: என்னது
1: மறுபடியும் முதல்ல 1 1 2
0: 1 1 2

0: என்ன சொல்றீங்க
1: சார், கஷ்டமா இருக்கு சார். போங்க சார், பரீட்சை கூட பயந்தது இல்ல நாங்க, தெரியுமா
2: உங்களுக்கு? ஒரு டைமர்
1: முடிஞ்சு நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க. பாராட்டுகள், நன்றி நன்றி. சூப்பரா, இது நல்லா இருக்குல்ல. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வந்தனம், நமஸ்கார்.
1: ஆ, வாங்க வாங்க. பேர் சொல்லுங்க சார். பேர் சொல்லுங்க சார், ஊர் சொல்லுங்க சார்.
3: மண்ணை பொன்னாக்கூர்ல இருந்து காரக்குடி கிருஷ்ணன் பேசுறோமா?
1: சிரிச்சுக்கிட்டே நம்பர் வந்துருவோமா? இல்ல, அவங்க வரும்போது எப்பவுமே நம்மள சீக்கி வச்சிருவாங்க முதல்ல. சரியா?
2: அப்புறம்தான்.
1: சரி சார், நாலு விழுந்திருக்கு சார். நீங்க
2: தான் ரெடியா தான் வருவாங்க.
1: நாலு விழுந்திருக்கு, கொஞ்சம் பாத்து.
3: இன்னைக்கு வந்து செவிலி எடுத்துனோம்லம்மா. அதுக்கு நீங்க இந்த அஞ்சு வயசுல உங்களுக்கு ஊசி போடும்போது எப்படி அழுது இருப்போ, அது மூணு விதமா அழுது காமிங்கம்மா.
1: மூணு விதமா அழுது காட்டு. நான் அழவே மாட்டேனே.
3: அழ மாட்டீங்களா?
1: ஆமா,
2: ஈஸியா கொடுத்துருக்காங்க. என்கிட்ட செஞ்சு காமிச்சிடலாம்
1: சார். மூணு விதமா அழணுமா? மதியிலே அழுங்க முடியாது
2: அதிலேயே.
1: இது ரெண்டாவது.
2: ஓகேவா
1: சார்?
2: அருமையா
1: கலந்துகிட்டீங்க. மதிய அழகி, உண்மையிலே எப்படி அழுவீங்க?
2: சத்த வராம கண்ணில் தண்ணி மட்டும் வரும்.
1: அப்படி இருந்துச்சு. ஓகே, பெரிய பிள்ளை ஆகிட்டோம்ல நம்ம, சத்தம் போட்டால தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்கவங்கலாம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் கேட்டு வந்துடலாமா? நேர்லேயே சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. உயிரே திரைப்படத்திலிருந்து ஏராளமான இசையில் வைரமுத்துவின் வரிகளில், சுகேந்தர் சிங் மற்றும் மால்குடி சுபாவின் குரல்களில் பாடல்.

0: நேரம் 4:51 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் பொதிகை தும்பி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க.
1: நேர் வந்துட்டாங்க, பேசுறோமா?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு பேசுறீங்க, ஓகே. எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்லா இருக்கோம் சார். லைன் எப்படி பிடிச்சீங்க?
2: நாலு எழுத்து கொண்ட உயிரினம்.
1: ஓகே.
2: அதாவது முதல் எழுத்தும் நாலாவது எழுத்து வந்து பாராட்டு, ஒருத்தர பாராட்டு அந்த வார்த்தையை குறிக்கும். முதல் எழுத்து நாலாவது எழுத்து என்ன
1: மேடம்?
2: அப்புறம் மூணாவது எழுத்தும் முதல் எழுத்து ஒரு ஊர் பேரு.
1: புரியல, திரும்ப சொல்லுங்க.
2: அதாவது ஒரு உயிரினம் மேடம், நாலு எழுத்து கொண்ட ஒரு உயிரினம்.
1: சரி சரி.
2: அத முதல் எழுத்தும் நாலாவது எழுத்தும் நம்மள ஒருத்தர பாராட்டுறத குறிக்கும். மூணாவது எழுத்தும் முதல் எழுத்தும் ஒரு ஊர் பேரை குறிக்கும்.
1: ஊரு
2: ரெண்டு வார்த்தை எப்படி பாராட்டுவோம் ரெண்டு எழுத்துல
1: அதான் தெரியலையே.
0: தமிழை நல்லா படிக்கணும்.
2: மூணாவது எழுத்தும் முதல் எழுத்தும் ஒரு ஊர் பேரை சொல்லலாம். ரெண்டு எழுத்து சேர்த்தா ஒரு ஊர் வரும். பிரபலமான ஊர், இந்தியாவில் உள்ள ஒரு ஊர்.
0: ரெண்டே எழுத்துல என்ன ஊரு?
1: அதானே, அந்த ஊருக்கு நான் போகவும் இல்லை, போனாவா தெரிஞ்சு.
2: இந்தியாவில் உள்ள மேடம்,
0: இந்தியாவில பாருங்க. திருநெல்வேலி தாண்டலாம் இன்னும்
2: அடுத்து மூணாவது எழுத்து கோவர்தல, கோவா பிரபலமான ஊரு.
1: வான்கோழி வரைக்கும் போகல நானு.
0: சூப்பர்.
1: ஓகே, சொல்லுங்க மார்க் எவ்வளவு சொல்லிருங்க மதியில?
0: சொல்லிடலாமா?
1: நம்ம எவ்வளவு வாங்கியிருக்கோம், நேர்கள் எவ்வளவு வாங்கியிருக்கோம் சொல்லிட்டு.
0: 1, 2, 3, 4, 5 மொத்தம் 9 நேர்கள்.
1: ஓகே,
0: அதுல 5 மார்க் நமக்கு.
1: ஓகே,
0: 4 மார்க் அவங்களுக்கு.
1: என்ன ஒரு சிரிப்பு,
0: ஜெயிச்சிட்டோம்.
1: கலந்துகிட்ட அத்தனை நேர்களுக்குமே பாராட்டுகள். கலந்து கொள்ள முயற்சி செய்த நேர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
0: உங்கள் அன்பு தோழி முக்குடல் மதி அழகி.
1: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல்கள்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகேயுள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக

அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் ஸ்வீர், மெய்ரபா லூவாங் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர் காஷி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மீண்டும் மாலை வணக்கம் நேர்களே. நேரம் சரியா 5:03 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வானவில் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன். நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

நேரம் 5:15 கேட்டு இருக்கீங்க. அது ஆகாஷ்பாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வானவில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

0: வாங்க.
1: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 5:36 கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வானவில் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல்

நேர்களே, வருகின்ற பாடலுடன் நிறைவு பெறுகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜே சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.

நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆறு 10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரையிசை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல், மதுரை காஞ்சி கூறும் கட்டிடக்கலை சிறப்புகள், 10 மணிக்கு தாலாட்டுந்தஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளர் மெகாஹெர்ட்ஸில் நாளை 13/5/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55

இந்துக்கு சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி, 7:25 வானொலியும் நானும் கே தாமஸ் அவர்களுடன் உரையாடல். 8:02, 8:30 மற்றும் 8:55 திரையருவி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் தைரியமாக எடுத்த முடிவு என்ன?

காலை 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்பப்படல்கள், முற்பகல் 11:02 வெளிச்சம் சகி நிவாஸ், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, சமையல் ருசிக்க சில குறிப்புகள், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நிக்ஷய் போஷன் யோஜனா, காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் சங்கன் குப்பி மூலிகையின் மருத்துவ பயன்கள், 1:55 கோடை காலத்தில் உடல் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள். வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, ஹிட்டன் ஜெம் ஆஃப் ஹிமாச்சல் கசோலி, இமாச்சல் பிரதேசத்தின் அதிகம் அறியப்படாத பொக்கிஷம் கசோலி பற்றிய தகவல்கள். மூன்று 2 அன்பின் வரிகள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம். தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், நேர்முகம் மனநல ஆலோசகர் எஸ் எஸ் ஸ்ரீநிதி அவர்கள். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. ஏழு 7:30 உழவர் உலகம், மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பு. உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள். 8:05 குக்கு நேயர் விருப்பப்படல்கள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இலக்கியச் சாரல், சிலப்பதிகார பாடல் சிறப்புகள், 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. நேரம் 6:11 நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது. வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது, ஒன்று செய்திருக்கலாம், இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம்.

6:18 பக்திமாலை நீங்கள் சங்கேற்றிருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை மாறும்.

மணி 25 நிமிடங்களில் பக்திமலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6. பயணங்கள் இல்லையெனில் வாழும் வாழ்க்கை பயனில்லாமல் போய்விடும்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் மாநில செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக

0: பிரிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும், அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும், இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும், சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுவான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும், 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர், லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான

0: முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேரம் 6:40 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில். நெல்லை பண்பலை 102.6. எதுவாக இருந்தாலும் சரி, மூழ்கிடாதே, மிதக்க கற்றுக்கொள்.

6:45 பக்தி மாலை நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலைப்பண்பலை 102.6. உங்கள் வாழ்க்கை தற்செயலாக சிறப்பாக மாறாது, மாற்றத்தால் அது சிறப்பாகிறது.

6:50 பக்திமலை நீங்கள் சங்கேட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 ஒளிபரப்பில். இறைவனை எத்தனை முறை வணங்குகிறோம் என்பதை விட எத்தகைய உள்ளத்தோடு வணங்குகிறோம் என்பதே முக்கியம்.

6:55 பக்திமாலை நிகழ்ச்சி சங்க கேட்டுட்ருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும்.

நேரம் 7 மணி. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில். திரை இசை நிகழ்ச்சிதான். நிகழ்ச்சியில் முதல் பாடல் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து, விஜய் ஆண்டனி இசையில், ஏக்நாத் வரிகளில், நரேஷ் ஐயர் குரல்களில்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
1: ஏழு 7:05 திரைசை நீங்கள் சங்கேட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வேங்கை திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் மற்றும் குழுவினரின் குரல்களில்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் அன்று கமலாம்பாள் தியாகராஜர் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவகணங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா பெருவுடையாரை என பக்தி கோஷத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் 7 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட புனித ஸ்தலமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் இத்தேரோட்டம் திருவாரூர் மற்றும் திருவல்லிபுத்தூர் தேர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பிடம் பெற்றுள்ளது. சுமார் 550 டன் எடையும் 110 அடி உயரமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர் 4 பெரிய குதிரைகள் இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி சுவாமி தேரில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாரங்கா சாரங்கா என பக்தி புழக்கமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகக்கடவுளின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தேவானையுடன் ஆறுமுக சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த ஆண்டு வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் பெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி மாதா

0: உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியினை கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் திரு ஜீவானந்தம் புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். கொடியேற்றத்தில் பங்கேற்ற ஏராளமான மக்கள் மரியே வாழ்க என்று பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய மறுதினம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா தேர்பவனி நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற பேரவை தேர்தல் முடிவுற்றதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று நடைபெற்று வரும் பொதுமக்கள் குறைத்தீர்க்கும் கூட்டம் மற்றும் இதர சிறப்பு குறைத்தீர்க்கும் கூட்டங்கள் இனி தொடர்ந்து நடைபெறும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா புனித பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அது சமயம் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதனை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 206வது செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழியை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். 17வது சட்டமன்ற பொது தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் நடைபெற்றது. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்றது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வெற்றி பெற்றார். திருவிடைமருதூர், திருவையாறு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு ஆகிய தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கைப்பற்றியது. காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணும் பணியானது அமைதியான முறையில் நடைபெற்றது.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும்

புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். பத்தாண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாயம் மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாங்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825 உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தாா்.

0: என்சிஇஆர்டி மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய் குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான என்சிஇஆர்டி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாட புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000-க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டியினும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் நிலை பண்பலை 102.6 தொடர்வது நம்மை சுற்றி. அதிகரித்து வரும் வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மறு ரா சுகுமார் ஐஏஎஸ் அவர்கள் வேண்டுகோள். அதிகரித்து வரும் வெப்ப அலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்திடும் பல்வேறு வழிமுறைகள் குறித்தான ஆலோசனைகளை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளுக்கு வழங்கினார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல் 500 ஹெக்டேரிலும், பயறு வகை பயிர்கள் 500 ஹெக்டேரிலும், பருத்தி 70 ஹெக்டேரிலும் பயிரிடப்பட்டு வளர்ச்சி முதல் அறுவடை வரையில் பல்வேறு வளர்ச்சி நிலையில் உள்ளது. அதிகரித்து வரும் வெப்ப அலை மற்றும் வெப்பநிலையிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட பின்வரும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். உகந்த பயிர்களை தேர்ந்தெடுத்தல். தற்போது நிலவி வரும் அதிக வெப்பநிலை காரணமாக குளங்கள் மற்றும் நிலத்தடி நீர் இருப்பு குறைந்து வரும் நிலையில் இரவை பாசனக்கால் வாயிலாக சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தங்களது நீர் இருப்பை பொறுத்து பயிர் சுழற்சி மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் மண்வளம் அதிகரித்து பூச்சி நோய் தாக்குதல் குறைந்து மகசூல் அதிகரிக்கும். குறைவான நீர் தேவைப்படும் பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி மற்றும் பயறு வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு மற்றும் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை ஆகியவற்றை சாகுபடி செய்ய தேர்ந்தெடுக்கலாம். மேலும் விவசாயிகள் தமது கிணறுகளில் உள்ள நீருக்கேற்ப குறைந்த வயதுடைய மற்றும் குறைவான நீர் தேவை உள்ள பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து அதிக விளைச்சல் பெறலாம்.

நீரை பயன்படுத்தும் முறை. விவசாயிகள் அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் பயிருக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை விவசாயிகள் வயல்வெளிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். மண்ணில் ஈரப்பதம் உள்ளபோது மட்டுமே உரம் மற்றும் பூச்சி மருந்தினை தெளிக்க வேண்டும். விவசாயிகள் தங்கள் சாகுபடி செய்யும் பயிருக்கேற்ப சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பாசன நீர் வீணாவதை தடுப்பதுடன் பயிரின் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்வதால் மகசூல் அதிகரிக்கிறது. மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கிடுதல். அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணின் ஈரத்தன்மை மற்றும் பாசன நீர் ஆவியாக வீணாவதை தடுக்கும் வகையில் மண்ணின் மேற்பரப்பில் காய்ந்த இலைத்தலைகள், தென்னை நார்கழிவு, மரத்துள் அல்லது பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடாக்கிடலாம். இது மண்ணை குளிர்ச்சியாக வைத்து நீர் ஆவியாதலை தடுத்து மண்ணரிப்பை தடுக்கிறது. செடிக்கு அருகில் 2 முதல் 3 அங்குல உயரத்திற்கு தண்டு பகுதியில் சிறிது இடைவெளி விட வேண்டும். நிழல் வலை அமைத்தல். பச்சை மற்றும் வெள்ளை நிற நிழல் வலைகள் அமைப்பதன்

பாதுகாக்கலாம். கோடை உழவு செய்தல். கோடை உழவு என்பது வெப்பமான கோடை காலத்தில் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி ஆழமாக உழவு செய்வதாகும். பருவமழைக்கு முன்பு கோடை உழவை மேற்கொள்வதன் மூலம் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் மற்றும் பல்லாண்டு களைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். கோடையில் ஆழ உழும்போது மண்ணில் வாழும் சில பூச்சிகளும் நோய்க்காரணிகளும் புதைக்கப்படுகின்றன அல்லது மண்ணிற்கு மேலே கொண்டு வரப்பட்டு பறவைகளால் உண்ணப்படுகிறது. இவ்வாறு விவசாயிகள் நீரிருப்பை பொறுத்து வறட்சியை தாங்கி வளரும் மற்றும் பயிர்களை தேர்ந்தெடுத்தல், சொட்டு நீர் பானம் அமைத்தல், மூடாக்கு அமைத்தல், பிபிஎஃப்எம் தெளித்தல், கோடை உழவு செய்தல் ஆகிய முறைகளை பின்பற்றி வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரு ரா சுகுமார் ஐஏஎஸ் அவர்கள் விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளார். நேரம் 7:30 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது ஆசை அஞ்சல். ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் கடிதம் மூலமாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அதில் உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் எழுதி நிலைய இயக்குனர் ஆசை அஞ்சல் அகில இந்திய வானொலி நிலையம் திருநெல்வேலி 627002 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பி வைங்க. செவ்வாய் வியாழக்கிழமை இதோறும் 7:30 ஒளிபரப்பாகும் ஆசை அஞ்சல் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு ரசிங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன். காதல் கோட்டை படத்திலிருந்து காலமெல்லாம் காதல் வாழ்க அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

7:35 நிமிடங்கள் ஆசிரியர் நிலையம் கேட்டுட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், உடன்குடி செல்வன், ராஜபூபதி, ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம், திருநெல்வேலி டவுன், கல்லணை நடராஜன் இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. மறுமலர்ச்சி படத்திலேருந்து நன்றி சொல்ல உனக்கு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஏழு மணி 40 நிமிடங்கள் ஆசையஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. எப்போதும் என்றான் சுடலைமணி, காந்தாரி, முருகன், முனியம்மாள், தெய்வேந்திர பிரபு, சுகன்யா அவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. இதயம் படத்திலேருந்து பொட்டு வைத்த அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

7:45 ஆசியன் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 கட்சியின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. இளையான்குடி இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. மெல்ல திறந்தது கதவு படத்திலேருந்து வா வெண்ணிலா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

நேயர்களே, இன்று இரவு 8:05 ஒளிபரப்பாகும் குக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச படலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டு ரசிக்க மறக்காதீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது 9443364 என்ற வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது எல்லாத்தையும் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்க மறக்காதீங்க. 7:50 ஆசேஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. நெல்லை டவுன் கருப்பசாமி, வசந்தி கருப்பசாமி, முத்து சௌமியா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. நாயகன் படத்துலேருந்து நீ ஒரு காதல் சங்கீதம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

7:55 நிமிடங்கள் ஆசைஞ்சல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா இவங்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதர்மம் படத்துலேருந்து தென்றல் காற்றை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: நீர்களே, இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி அறிக்கை இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனை

0: அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடைக்காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இரவு வணக்கம் நேர்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. நேரம் 8:06 நீங்கள் கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி தான் குக்கு, உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் எண்ணான 944-3360-7977 அப்படிங்கிற எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் நம்பர் திரைப்படம் இதெல்லாத்தையும் அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை குக்கு நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் வழங்க காட்டலையை காத்துட்ருக்கிறேன். நான் தான் உங்கள் கடயம் ஞான வில்சன். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. புதுக்குடியிலேருந்து விஷ்ணுராம் கணேஷ், அமுதா மகிழினி இவங்களாம் கேட்டிருக்கிறாங்க. ராஜகுமாரன் படத்துலேருந்து சித்தகத்தி பூக்களை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:11 கொக்கு நீங்கள் சாங் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. சிந்து பூந்துரையிலிருந்து முருகன் உச்சிமாகாளி கேட்டிருக்கிறாங்க. சின்னத்தை படத்துலேருந்து நான் ஏரிக்கரை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: எட்டு மணி 17 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364 அதாவது வாட்ஸ்அப் எனக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். திரும்ப நம்பர் சொல்கிறேன், 9443364 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்பி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்
2: கோவில்பட்டியிலிருந்து சுதா, கரகாட்டக்காரன் படத்துல இருந்து குடகு மலை காற்றில் வரும்.

காற்றலைகளில் கவி பாடி உங்கள் மனதின் குரலாய் ஒழித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். 8:22 குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. வைக்கால்பட்டியிலிருந்து அருண்மூர்த்தி கலையரசி கேட்டிருக்கிறாங்க. சேரன் பாண்டியன் படத்திலிருந்து காதல் கடிதம் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:27 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1595 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி உங்களுடைய விருப்பப்படலை கேட்கும் நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்பப்படலை கேட்டுறீங்க அப்படின்னா 9443630794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. உடையாம்புலியிலிருந்து தினகரன், கட்டுமரக்காரன் படத்துலேருந்து வெற்றி வெற்றி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:33 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மானூர்லேருந்து ஜோதிக்குமார் மல்லிகா கேட்டிருக்கிறாங்க. வருஷமெல்லாம் வசந்தம் படத்துலேருந்து எங்கே அந்த வெண்ணிலா அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 8:38 நிமிடங்களில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடல கேட்டுருக்கீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9443364794 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதெல்லாம் டைப் பண்ணி டெக்ஸ்ட் மெசேஜிலோ இல்லைனா உங்களுடைய குரல் பதிவிலோ வாய்ஸ் நோட்டாக அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்டுரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. ஆனந்தபுரத்துலேருந்து பிந்து சைலஜா கேட்டிருக்கிறாங்க. பாகுபலி 2 படத்துலேருந்து கண்ணாணி தொங்கல் அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

8:44 குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க. மேல அரியபுரம் தங்கராஜா பார்கவி பவிஸ்ரீ கேட்டிருக்கிறாங்க. சின்ன கவுண்டர் படத்துலேருந்து சுட்டி அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 8:50 குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறாங்க. ராஜபாளையத்திலிருந்து ராஜேஸ்வரி முருகன் கேட்டிருக்கிறாங்க. கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பூவரசம் பூ பூத்தாச்சு அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.

8:55 குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான பாடலை வந்து கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி ஸ்பிக் நகர்லேருந்து ராஜேஷ் தேவி அவங்க கேட்டிருக்கிறாங்க. சாமுண்டி படத்திலேருந்து முத்து நகையை அந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நிறைய இவ்வளோ நேரம் குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பாடலை கேட்டு ரசிச்சிருந்தீங்க. நிறைய பேருக்கு வந்து பாடம் கேட்க போட்டிருக்கிறதுக்கான அந்த டைம் வந்து இருந்திருக்காது. ஸோ நீங்களாம் நாளைக்கு குக்கு நிகழ்ச்சி வந்து அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் உள்ள நேரம் உங்களோட காற்றலை இணைந்திருந்தேன். நான் உங்கள் கடையம் ஞானவில்சன்.

0: City defeated Indonesia's unranked pair of Putra Arvianshah and Bagas Maulana 21-19, 23-21, 21-10 to enter the men's doubles second round. In IPL cricket, Gujarat Titans were 158 for 4 in 19 overs against Sunrisers Hyderabad at Ahmedabad when reports last came in. Earlier, Sunrisers Hyderabad won the toss and opted to bowl. And now, before we end the bulletin, the headlines once again. CBI registers case in alleged NEET paper leak issue. Multiple suspects detained across several states. In Tamil Nadu, AIADMK splits. Bigger faction with 30 MLAs set to support Vijay's TVK government floor test tomorrow. Chief Justice of India Suryakant constitutes high-powered committee to prepare blueprint for modernization of courts across the country. India to host two-day BRICS foreign ministers meeting beginning Thursday to exchange views on global and regional issues of mutual interest. Stock indices tank around 2% as elevated oil prices and US-Iran tensions dampen markets' confidence. And in badminton, Sattvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty advance to second round of Thailand Open in Bangkok. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15 நிமிடங்கள். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் திரை இசை. நிகழ்ச்சியில் முதல் பாடல் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில் கே ஜே சேஸ்தாஸ் குரலில்.

9:20 திரைசி நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், பொன்னாடியான் வரிகளில், மனோ குரலில்.

9:25 திரைசீனங்கள் சாங் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் போக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா குரல்களில்.

0: நேரம் 9:30 நேர்களை நிறைவு பெற்றது. திரை இசை இனி கேட்கலாம் இலக்கியச் சாரல் என்னும் சில நொடிகளில். இனி இரவு உணக்க நேரிலே கேட்டுருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. 9:30 நீங்கள் கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் இலக்கியச் சாரல். இன்னைக்கு இலக்கியச் சாரல் நிகழ்ச்சியில் மதுரை காஞ்சி கூறும் கட்டிடக்கலை சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியில் உங்களோட காற்றலைகளில் நான் உங்கள் கடையம் ஞானவில்சன். 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் மதுரை காஞ்சி. மாங்குடி மதனாரால் பாடப்பட்டது. இது பாண்டியன் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனின் ஆட்சி காலத்து சிறப்பையும் கட்டிடக்கலையையும் பற்றி கூறுது. பாண்டியருடைய தலைநகரமாக இருந்த மதுரை நகரின் அமைப்பை தாமரை பூவோட அமைப்போடு ஒப்பிடப்பட்டிருக்குது. மதுரை நகரம் வந்து திருமாவனுடைய அலர்ந்த தாமரை மலரை குறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் எல்லாமே அம்மலருடைய இதழ்களை குறிக்கிற மாதிரி இருக்குமா? பாண்டிய மன்னனுடைய அரண்மனை மலரின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த முகூட்டை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்நகரில் வாழக்கூடிய அந்த தமிழ் மக்கள் எல்லாருமே அந்த மலருடைய தாதுக்களை குறிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நகரை தேடி பரிசில் பெற்ற வர்றவங்க எல்லாம் மலரில் தாது உண்ண வரக்கூடிய வண்டுகளை குறிக்கிற விதமாக அந்த பாடல் வந்து பாடப்பட்டிருக்கு. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரூர் பூவின் இதழ்க தனைய தெருவம் இதழகத்தரும் பொருட்டனைத்த அண்ணல் கோவில் தாதின் அணையர் தண்டமிழ் குடிகள் தாதுன் பறவர் பறவை அணையர் பரிசில் வாழ்னர் பூவினு பிறந்தோன் நாவினு பிறந்த நான்மறை கேள்வி நவில் குரல் எடுப்ப ஏம இந்துயில் எழுதல் அல்லதை அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் மதுரை நகர அமைப்பு வந்து எப்படி இருந்து குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாடப்பட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து நம்ம வந்து என்ன மதுரை நகரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் வந்து இப்போ மாட்டுக்காரவல் என்ற படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் சொல்கிறான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்ட ரசித்து தொடர்ந்து நினைஞ்சுங்க.
1: நெஞ்சில் தொடுத்துக் கொள்ளவா
2: பட்டுக்கொள்ளவா.

ஒன்பது மணி 36 நிமிடங்களை இலக்கியச்சாரல் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நெல்லை பண்பலை 102.6 மதுரை காஞ்சி கூறும் கட்டிடக்கலை சிறப்புகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். வீரர்கள் இல்லாமல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடிஞ்ச நுணுக்க பொறிகள் நிறைஞ்ச மதில் சுவர்கள் தான் மதுரை நகரில் அமைஞ்சிருக்குது. மதிலிருந்த அந்த இயந்திர பொறிகளை பகைவர்களை அண்ட விடாமல் விரட்டக்கூடிய சக்தி உள்ளதாக இருந்திருக்குது. அந்த பொறிகளில் சில மழுப்படைகளை வீசியறியும், நஞ்சு தோய்ந்த வாழ்படைகளையும் வீசியறியும், மும்முனைகளை உடைய சூழப்படைகளை உமிழ்வது போல வீசியறியும், வேலாயுதங்களையும் சக்கரப்பட்டைகளையும் வீசியறியும், சில நெடிய குழுப்படைகளை எறியும், கவன் கயிற்றில் கல்லை கட்டி எறியும், வாள் போன்ற கூரிய பற்களையுடைய பாம்பு பொறிகள் நாவை நீட்டி பகைவரை வளைத்து பிடித்து அழிக்கும், யானை பொறிகள் எதிரிகள் தலை சிதறுமாறு இரும்பு உலக்கைகளை வீசும், புலிப்பொறிகள் பகைவரை அமுக்கும், குதிரை பொறிகள் எதிரிகளின் மார்பு எலும்புகள் முறிய உதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பொறிகள் எல்லாமே மதுரை நகரத்தில் மதில்களாக இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துருவோம். மாலதி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரலில் சுப்ரமணியம் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:40 இலக்கியாச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6 மதுரை காஞ்சிக்கு வரும் கட்டிடக்கலை சிறப்புகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மதில்களில் பொறிகள் அமைத்து அந்த மதில்கள் நெடியவையாக இருந்திருக்குது. எதிரிகள் தாக்க முடியாதவரும் அந்த மதில்கள் வந்து அமைச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுரங்க வழியுடையவையாகவும் அது வந்து இருந்திருக்குது. வானளவு ஓங்கி நிமிர்ந்தவையாகவும் இருந்திருக்குது. கோட்டை வாயில் நிலைகள் நெடிதுயர்ந்தவையாக திண்ணிய பெரிய கனமான கதவுகளை உடையதாகவும் வந்து இருந்திருக்குது. அந்த மதில் மீது கட்டப்பட்டிருக்க அந்த மாடங்கள் எல்லாமே மேகங்கள் படர்ந்த பெரிய மலைமுகடுகள் போல் ஓங்கி இருந்திருக்குது. மக்களும் பிறவும் இடையறாது சென்று வருவதால் கோட்டை வாயில் நீரோட்டமுடைய வைகை ஆற்றை ஒத்து உயிரோட்டமில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறாங்க. மதில்கள் அமைப்பில் இவ்வாறான பொறியியல் நுணுக்கங்கள் மூலம் நகரத்தின் பாதுகாவலுக்கு சான்றாக இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் வந்து எடுத்து கூறியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கிட்ட வரப்புறம் வியட்நாம் விடு படத்திலிருந்து கேவி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்ட ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பக்கத்தில் வைத்தார் ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார் யாரம்மா அது நான்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: ஒன்பது மணி 45 நிமிடங்களில் இலக்கச்சரல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிலைப்பண்பலை 102.6. மதுரை காஞ்சிபுரம் கட்டிடக்கலை சிறப்புகளை பற்றி தான் வந்து நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறோம். இக்கால மதுரைக்கு கோயில் மாநகரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பழங்கால மதுரையும் அப்படியே கோயில் மாநகரம் தான் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறத முதல் வெளிநாட்ட திரையோன் கோயிலும் உவனர் சேவல் உயர்த்தோ நியமுளமும் மேலிலன் உயர்ந்த வெள்ளை நகரமும் கோழிச்சேவர் கொடியோன் கோட்டமும் அறத்துறை விளங்கிய அறவோர் பள்ளியும் மரத்துறை விளங்கிய மன்னவன் கோயிலும் அப்படிங்கிற இந்த பாடல் வரிகளில் மதுரையில் இருந்த கோயில்களை பற்றியும் பாண்டிய மன்னர்கள் கோயில்கள் கட்டி ஆன்மீகம் வளர்த்ததையும் சிவபெருமான் திருமால் அப்படின்னு விருப்ப கடவுள்களுக்கு தனித்தனியே கோயில் எழுப்பி திருவிழாக்கள் நடைபெற்றதையும் வந்து குறிக்குது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ பாடல் கேட்டு வந்துடலாம். உத்தரவின்றி உள்ளவா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசிலா குரல்களில் சுப்ரண. பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசி தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

9:51 இலக்கியச்சரல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நெல்லை பண்பலை 102.6 மதுரை காஞ்சி கூறும் கட்டிடக்கலை சிறப்புகளை பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். வெப்ப நாட்களிலும் வேநீர் காலத்திலும் குளிர்ந்த சோலைகளிலே குடும்பத்தோடு சென்று இலைப்பாறுதலும் காற்று வாங்குதலும் மதுரை நகரில் வழக்கமாக இருந்திருக்கு. அதுக்காக நகர அமைப்பில் பூங்காக்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாடல்கள் மூலமாக வந்து குறிப்பிடுறாங்க. கோடையோடு புகுந்த கூடலாண்ட வேனில் வேந்தன் வேற்றுப்புலம் படர ஓசனிக்கின்ற உருவெயிர் கடைநாள் வையமும் சிவிகையும் மணிக்காலமலியும் உய்யானத்தின் நிருந்துணை மகிழ்ச்சியும் அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் மூலமாக மக்கள் வந்து எந்த அளவுக்கு கோடை காலத்தில் வந்து இலைப்பாறி இருக்கிறாங்க, எந்த மாதிரியான நாடங்கள் இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ பார்க்க இருக்கிற மாதிரி அப்போ வந்து இந்த மாதிரி பொழுதுபோக்கு எது இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம நீங்கள் சேர்ந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சுமதி என் சுந்தரி படத்திலிருந்து எம் எஸ் சுசனதனிசையில் கண்ணதாசன் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் வசந்தா குரல்களில்

0: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டு தரும் நண்பனாய், நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: மணி 56 நிமிடங்களில் இலக்கியச்சரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இலக்கியச்சரல் நிகழ்ச்சியில் மதுரை காஞ்சிக்குறும் கட்டிடக்கலை சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த காலத்திலே மதுரை அந்த கட்டிடக்கலை வந்து எப்படி இருந்தது, அந்த பாண்டிய மன்னர்கள் வந்து எப்படி எந்த அளவுக்குலாம் கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட காற்றில் இணைந்திருந்தேன். நான் உங்கள் கடையம் ஞானவல்சன். நிகழ்ச்சி நிறைவு பாடலாக அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து ஆதி நாராயணராவ் இசையில் தஞ்சை ராமையதாஸ்வரிகளில் பி சுசிலா குரல்களில் சூப்பரான பாடல் ஒன்று வந்துட்டு இருக்குது. கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே, நேரம் 10 மணி கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பு. நீங்கள் கேட்டுட்ருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் தாலாட்டும் தென்றல். நிகழ்ச்சியில் முதல் பாடல் திரிசூலம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், சேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில்.

பத்து மணி 6 நிமிடங்களில் தாலாட்டு நிலையங்கள் சார் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

10:12 கேட்டுட்ருக்கீங்க தாலாட்டு நின்றல் நிகழ்ச்சி தான். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து ஜி ராமநாதன் இசையில், சுப்பிரமணிய பரதியார் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில்.

0: காற்றலைகளில் ஓர் இசை கச்சேரி. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: இனிய இரவில் இசை சாமரம் வீசிக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். மணி 17 நிமிடங்களில் தாலாட்டம் தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பார் மகளை பார் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், சதானந்த பாரதி வரிகளில், லீலா சூல்மங்கலம் ராஜலட்சுமி குரல்களில்.
2: செய்யும் தத்த செய்யும் தா, செய்யும் தத்த செய்யும் தா, தாத்தை இதை தாடி தைதை தாத்தை இதை தாடி தைதை தாதாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தா சித்த கணக்க ஜம் தரி கிட்டதக சித்த கணக்க ஜம் தரி கிட்டதக தக சித்த கணக்க ஜம் தரி கிட்டதக சித்த கணக்க ஜம் தரி கிட்டதக தக்க

ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜம்ஜ

குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்டக்கஜன் குட்ட

தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு த

10:24 தாலாட்டு நன்றலைகள் சங்க கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி. சுசீலா குரலில்.

0: இனிய இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: பத்து மணி 28 நிமிடங்கள்ல தாளாண்டு நஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வெண்ணிராடை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் எல்லாரி சுரை குரலில்.

10:33 தாளாண்ட நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1897 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அழகு நிலா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் மருதக்காசி வரிகளில் பி சுசீலா குரலில்

10:17 தாளாடுகின்ற நிலங்கள் சாங் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விடிவெளி திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில் ஏ எம் ராஜா, பி சுசிலா குரல்களில்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: 10:41 நிமிடங்களில் தாளாட்டும் தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த படல் பொன்னுஞ்சல் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்

10:44 தாலாட்டு நின்ற நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து டி கே ராமமூர்த்தி, இசையில் கண்ணதாசன், வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, குரல்களில்.

10:48 தாளாடும் அஞ்சல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், ஆலங்குடி சோமு வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

10:52 நிமிடங்கள் தாளாட்டம் என்ற நீங்கள் சங்கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் அமரதீபம் திரைப்படத்திலிருந்து டி சாலபதிராவ் இசையில், கே பி காமாட்சி சுந்தரம் வரிகளில், ஏ எம் ராஜா, பி சுசிலா குரல்களில்.

10:56 தாளாடும் நிகழ்ச்சியுடன் நிறைவு பகுதி வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

0: நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz-இல் நாளை 13/5/2026 புதன்கிழமை அன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம். சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். 7 மணிக்கு வணக்கம் பரணி, 7:25 வானொலியும் நானும் கே கே தாமஸ் அவர்களுடன் உரையாடல், 8:02, 8:30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் தைரியமாக எடுத்த முடிவு என்ன? காலை 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள், 11:00 வெளிச்சம் சகி நிவாஸ், 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, சமையல் ருசிக்க சில குறிப்புகள், 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், நிக்ஷய் போஷன் யோஜனா, காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம், 1:10 நலம்தான நிகழ்ச்சியில் சங்கன் குப்பி மூலிகையின் மருத்துவ பயன்கள், 1:55 கோடை காலத்தில் உடலில் உஷ்ணத்தை தணிக்க ஆலோசனைகள் வழங்குபவர் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ராஜ்கபூர் அவர்கள். பிற்பகல் 2:15 மணித்திருநாடு ஹிடன் ஜெம் ஆஃப் ஹிமாச்சல் கசோலி, இமாச்சல் பிரதேசத்தின் அதிகம் அறியப்படாத பொக்கிசம் கசோலி பற்றிய தகவல்கள், 3:02 அன்பின் வரிகள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், தேர்வு முடிவுகளையொட்டி மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநலம் சார்ந்த பிரச்சினைகள் நேர்முகம் மனநல ஆலோசகர் எஸ் எஸ் ஸ்ரீநிதி அவர்கள். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி. ஏழு 7:30 உழவர் உலகம், மதிப்பு கூட்டிய பால் பொருட்கள் தயாரிப்பு உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பொருட்கள் உற்பத்தி தொழில்நுட்பத்துறை இணை பேராசிரியர் முனைவர் வி ஜெயலலிதா அவர்கள். 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 இலக்கியச்சாரல் சிலப்பதிகார பாடல் சிறப்புகள், 10 மணிக்கு தாலாட்டும் நெஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: ஊரே கண்மூடிய அமைதியான நேரம், நெஞ்சில் நின்ற இனிமையான தருணங்களை நினைத்து அசை போடும் இந்த இரவு வேளையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-இன் ஒலிபரப்பு.

0: And that is the end of this news bulletin.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1597 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு நாளை காலை 5:50 தொடங்கும். நமது பண்பலை 102.6 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

0: பொண்ணு.
1: நேரம் 11:31, 40 நொடிகள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். திரைக்கானத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ஐ படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நீட்டி மோகன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: திரைக்கானத்தில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வேலாயுதம் படத்திலிருந்து சங்கீதா ராஜேஸ்வரன் பாடியுள்ள பாடல்.
1: தா தா தா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:27:23. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது எதிரும் புதிரும் படத்திலிருந்து புஷ்பவனம், குப்புசாமி மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:29 54 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பீமா படத்திலிருந்து ஆர். பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகதி இணைந்து பாடல.

நிகழ்ச்சியின் நிறைவேற்றலாக ஒழிக்கவிருப்பது வேட்டையாட விளையாடு படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று அதிசய பிறவி மற்றும் கிழக்கு வாசல் ஆகிய திரைப்படங்களுக்காக ஒரு சில பாடல்கள் உலாவர இருக்கின்றன. முதலாவதாக மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் அதிசய பிறவி.
1: என்னாச்சு உனக்கு?
2: இங்க பாரு,

0: ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 2:16. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு

நேரம் 2:21. மனம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. ஒலுக்கியிருக்கின்ற அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்க காத்திருக்கின்றன. மற்றும் ஒரு காரணத்திற்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிலையத்தின் நேரம் 2:26.

உரித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கின்ற பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா ஆகிய

இதுவரை அதிசயப்பிறவி திரைப்படத்திற்காக ஒரு சில பாடல்கள் உலா வந்து சென்றன. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. இனி கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:37:42.

0: நேரம் 2:42 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது.
1: தாங்கட தத்தரிகட தத்த தொடாங்கு தத்தி

நேரம் 2:47 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில். வரவிருக்கும் அடுத்த பாடல் சித்ரா குழுவினரோடு பாடியது.

0: ஒலித்த குரல் மீண்டும் ஒலிக்கிறது நிறைவான கானத்திற்காக.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காம்புதி, அன்னமாச்சாரியார் கீர்த்தனை, தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில்.
1: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்கலம். ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார். ஆகாஷ்வாணி

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. காலை 6 மணி வரை கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக TM சவுந்தரராஜன் குரலில் பல்லாண்டு வாழ்க.

இனிமையான காணங்களை காற்றாலிகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலை சொல்லும் நேரம் 5:14. அடுத்து வரவிருப்பது கே.ஜே. யேசுதாஸ் மற்றும் எஸ். ஜானகி ஆகியோர் குரல்களில் சங்கர் குரு.

இல்லம் நாடி வந்து நேர்களின் மனம் கவர்ந்த பாடல்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வருகிறார் நாடோடி பாட்டுக்காரன். பண்பலை சொல்லும் நேரம் 5:19.

நேரம் 5:24 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் மனோ ஆகியோர் குழுவினருடன் பாடியது இளையராஜ் ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் திருடா திருடா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: காலை பொழுதை மேலும் இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 5:30. புலரும் பொழுதுக்கான அடுத்த பாடலை பாட காத்திருக்கின்றார் சுஜாதா. தேவாவின் இசையமைப்பில் வருகிறது கல்கி.